0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிரமதி காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரப

தாய் மூகாம்பிகை படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 5:37 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

நேரம் அதிகாலை 5:41 இசையமுதம் கேட்டிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அகத்தியர் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் குமாஸ்தாவின் மகள் படத்திற்காக.

இசையமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறுமதி காலை 5:45. திரைப்பட பாடல்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் சர்வம் சக்திமயம் படத்திற்காக.

தவமியற்றும் தனை வருத்தும் உடல் மெல்ல கருகிட திருவிளக்கில் பெருகிடட்டும் கனல் சத்திய ஒளி இங்கு எழுந்திட தத்துவ முடியுடல் அழுந்திட ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவமென உருகிட அனலேந்து பெருமானே வருக கிரியைந்து கனல் மூட்டி தருக.

அவன் சிவனே. அழைத்ததும் உடன் வந்து அடைக்கலம் கொடுக்கின்றாரனே. எனக்கு ஒரு கதியில்லை உனையன்றி

நிறமதி காலை 5:54. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இசையமுதம்.

0: நிறைவு பெற்றது இசை அமுதம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிகளில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மிருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை வணக்கம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக சேவை செய்திகள்.
2: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை

0: And that is the end of this news bulletin.
1: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.
3: வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் ஒரே முயற்சியில் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. பல தடைகளை கடந்து பல தோல்விகளை தாண்டி முயற்சியை கைவிடாதவர்கள் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பலமுறை விழுகின்றது. ஆனால் விழுந்து விட்டேன் என்று நடக்கும் முயற்சியை அந்த குழந்தை கைவிடுவதில்லை, மீண்டும் எழுந்து நடக்கின்றது. இதுவே விடாமுயற்சியின் முதற்புள்ளி. அந்த குழந்தை பருவ முயற்சி வளரும்போது நம்மிடையே ஏன் குறைந்து போகின்றது? வெற்றியாளர்கள் எங்கே தோல்வி கிடைத்ததோ அங்கே தங்களின் முயற்சியை ஆரம்பிக்கின்றார்கள். தோல்வியை அவர்கள் ஒரு முடிவாக பார்ப்பதில்லை, அதை ஒரு பாடம் என்று பார்க்கிறார்கள். விடாமுயற்சி என்பது தோல்விக்கு பிறகு முயற்சி செய்வது. ஒரு எறும்பு தன் உணவை சுமந்து கொண்டு சுவற்றிலே ஏறுகின்றது. அப்படி ஏறும்போது கீழே விழுகலாம், ஆனால் அது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறது, இறுதியில் வெற்றி பெறுகிறது. நதி பாறையை உடைப்பது அதனுடைய பலத்தால் அல்ல, தொடர்ச்சியான ஓட்டத்தால். இதுவே விடாமுயற்சியின் சக்தி. இயற்கை நமக்கு இந்த விடாமுயற்சியை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது. நண்பர்களே, வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் ஒரே முயற்சியில் வெற்றி பெற்றவர் எவரும் இல்லை. தோல்விகளை தாண்டி வந்தவர்கள்தான் சாதனையாளர்கள். வரலாறு அனைத்தும் ஒரே செய்தியைத்தான் சொல்லுகிறது, அவர்கள் விடாமல் முயன்றவர்கள் என்ற செய்தியை. விடாமுயற்சி உள்ள மனிதனுக்கு தடைகள் தடையாக தோன்றாது, அவை படிக்கட்டுகளாக மாறும். பிரச்சனைகள் முடிவாக தோன்றாது, புதிய வாய்ப்பாக மாறும். இதுவே சாதாரண மனிதனை சாதனையாளனாக்குகின்றது. பல மாணவர்கள் ஒரே ஒரு தேர்வில் தோல்வி கண்டால் மனமுடைந்து விடுகிறார்கள். ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் இளைஞர்கள் நம்பிக்கை இழக்கின்றார்கள். ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் அதுவே முடிவு என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தோல்வி என்பது முடிவு அல்ல, அது திருத்திக் கொள்ள கிடைக்கும் வேறு ஒரு வாய்ப்பு. தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு, விடாமுயற்சி என்பது அந்த படிக்கட்டின் மேல் ஏறும் துணிவு. விடாமுயற்சிக்கு 3 முக்கிய அடிப்படைகள் உள்ளன. முதலில் தன்னம்பிக்கை. என்னால் முடியும் என்ற எண்ணமில்லாமல் முயற்சி தொடராது. தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் விதை. இரண்டாவது பொறுமை. அனைத்து வெற்றிகளும் உடனே வராது. சில பலன்கள் காலம் எடுத்தேதான் கிடைக்கும். காத்திருக்கும் மனப்பக்குவம் வேண்டும். மூன்றாவது தொடர்ச்சியான உழைப்பு. ஒரு நாள் முயற்சி செய்து விடுவது முயற்சியல்ல, தினமும் சிறிது சிறிதாக முன்னேறும் பழக்கம்தான் விடாமுயற்சி. ஒரு விதையை நினைத்து பாருங்கள், அது மண்ணில் புதைக்கப்படுகிறது. இருள், அழுத்தம், மழை, வெயில் போன்ற பல சோதனைகளை அந்த சிறிய விதை கடக்கின்றது. ஆனாலும் அது மண்ணை முட்டி கொண்டு முளைக்கின்றது, பிறகு மரமாகிறது. இன்று அது நிழலை தருகின்றது நமக்கு. நம் முயற்சிகளும் அப்படித்தான். இன்றைய உழைப்பு நாளைய பலன். எனவே முயற்சியை விடாமல் கடைபிடியுங்கள். வாழ்க்கையில் பெரிய இலக்கு வைத்திருப்பது நல்லது. ஆனால் அந்த இலக்கை அடைய தினசரி முயற்சி தேவை. வெற்றி ஒரு நாளில் வராது, ஆனால் ஒவ்வொரு நாளின் முயற்சி வெற்றியை நெருக்கமாக்கும். முயற்சி வெற்றியை தரும், விடாமுயற்சி நிலையான வெற்றியை தரும். நினைவில் கொள்ள வேண்டும், விழுவது தோல்வியல்ல, இயலாமல் இருப்பதே தோல்வி. நாம் அனைவரும் இன்று ஒரு உறுதி எடுக்க வேண்டும். தோல்வி வந்தாலும் நான் தளரமாட்டேன், தடைகள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன், பிறர் இகழ்ந்தாலும் என் இலக்கை விடமாட்டேன், வெற்றி பெறும் வரை முயற்சியை கைவிட மாட்டேன். அந்த முயற்சியை விடாது பற்றிக்கொள், அப்போது உன் வாழ்க்கை உயரும்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கினார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சாலே குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க், சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: நேரம் 6:15, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டிருக்கோம். இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும். இன்றே செய்து முடி என்கின்றார் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இந்த தன்னம்பிக்கை வரிகளோடு தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இது புதிய காலை.
6: சிறகில்லை நான், கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை.
7: பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:20.
1: May 19 இந்நாளின் சிறப்பு. May 1743 May 19 சான் பியர் கிறிஸ்தீன் என்ற அறிவியலாளர் செல்சியஸ் வெப்பநிலை அலகை கண்டுபிடித்தார்.
0: 1802 May 19 பிரான்சின் முதலாவது நெப்போலியன் செவாலியர் விருதை அறிமுகப்படுத்தினார்.
1: அமெரிக்க அரசு தலைவர் ஜான் குயின்சி ஆடம்ஸ் கம்பளி உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் பொருட்டு 1828 இதே நாளில் தீர்வை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்.
0: 1834 May 19 இலங்கையில் பாடசாலைகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது.
1: 1961 இதே நாளில் சோவியத்தின் வெனோரா 1 வெள்ளிக்கோளை கடந்தது. பூமியை விட வேறொரு கோளை கடந்த முதலாவது விண்ணூர்தி இதுவாகும்.
0: இந்திய சிப்பாய் கிளர்ச்சியின் தலைமை தாங்கிய நானா சாஹிப் அவர்கள் பிறந்த தினம் 1824 May 19.
1: இந்தியாவின் 6வது குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்களின் பிறந்த தினம் 1913 May 19.
0: தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி பி லீலா அவர்கள் பிறந்த தினம் 1934 May 19.
1: கன்னட நடிகர் எழுத்தாளர் கிரீஷ் கர்நாட் அவர்களின் பிறந்த தினம் 1938 May 19.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகையும் தமிழகத்தின் 4வது முதல்வருமான வி என் ஜானகி அவர்கள் நினைவு தினம் 1996 May 19.
1: இந்திய தொழிலதிபர் ஜாம்ஷெட்ஜி டாடா அவர்களின் நினைவு தினம் 1904 May 19. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
0: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

புதிய மன்னர்கள் படத்திற்காக பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக எளிது. பணம் மட்டுமல்ல, அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்ல எண்ணமும் கூட. இந்த தன்னம்பிக்கை வரிகளோடு தன்னம்பிக்கையான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய கலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கேட்கலாம்,
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: இன்னைக்கு நாம இலக்கும் நம் சூழலியல், இதை பத்தி தான் கேட்க போறோம். சூழலியல காக்குறதுல பாரம்பரிய அறிவை கடத்த வேண்டியதுடைய அவசியத்தை நாம உணரணும். நம்ம முன்னோர்கள் அனுபவித்த இயற்கை இன்பங்களை நாம இப்ப அனுபவிக்கல.

0: நாம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இயற்கை இன்பங்களை நம் அடுத்த தலைமுறை அனுபவிக்குமா அப்படின்னா அனுபவிக்க போறது இல்லை அப்படிங்கிற நிலையில தான் நாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் பாடல்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் அடுத்த தலைமுறைக்கு அறிவை கடத்தி வந்தாங்க. இப்போதெல்லாம் குழந்தைங்க கதைகளே கேட்கறது இல்லை. அப்படி கேட்டாலும் நம்ம பாரம்பரியம் இல்லாம வெளிநாட்டு பாரம்பரியத்தையே கேட்டு வளர்ந்து வர்றாங்க. காரணம் தொலைக்காட்சிகள் மூலமா அது மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் கற்பிக்கப்படுது. நம்ம சூழலியல் நாம சிறு வயதுல கண்ட எத்தனையோ செடிகளை இப்போது நம்மளால காண முடியறதில்லை. அவற்றில பல உயிரினங்கள் அழிஞ்சே போயிடுச்சு. நாம நம்ம சூழலியல்ல அறிஞ்ச விஷயத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தாத பட்சத்துல அந்த உயிரினங்கள் பற்றிய அறிவு, குறிப்பா சில தாவரங்கள் பற்றிய அறிவு அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலேயே போயிடுது. அப்படி இருந்தா எப்படி அந்த தாவரம் பாதுகாக்கப்படும்? இன்னைக்கு நர்சரி மாதிரியான இடங்கள்ல செடிகள் வெளிநாட்டு தாவரங்களா தான் இருக்கு. அதைத்தான் நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சு வளர்க்குறோம். நம்ம தாவரங்களுக்கு என்னாச்சு? நாம சிறு வயதுல எல்லா இடங்கள்லயும் பரவி கிடக்கிற மாதிரி பார்த்த குப்பை மேனி, கீழாநெல்லி, கண்டங்கத்திரி, தும்பை செடி, துளசி, பிரண்டை, தூதுவாளை, மருதாணி செடி, இலந்த, இப்படி எத்தனையோ தாவரங்கள் அறிய விட்டதுன்னே சொல்லலாம். இதுல சில தாவரங்களை இப்போ சுத்தமா பார்க்கவே முடியறதில்லை. இந்த செடியெல்லாம் பார்த்த உடனே பெயர் சொல்லும் அளவுக்கு நம்ம அடுத்த தலைமுறை இருப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம்தான். அவங்களுக்கு இந்த தாவரம் இருக்குதுன்னே தெரியுமா அப்படிங்கிறது கூட சந்தேகம்னே சொல்லலாம். நம் முன்னோர்கள் அறிந்து வச்சிருந்த எத்தனையோ தாவரங்கள் நமக்கு தெரியாம போனதுக்கு காரணம் நம்முடைய சமூக பொருளாதார குடும்ப அமைப்புல ஏற்பட்ட மாற்றமே சொல்லலாம். குழந்தைகளுக்கு உட்கார்ந்து கதைகளை தன் காலகட்டத்துல இருந்த நிலைகளை சூழலியலை பத்தி கதைகளா சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கு நேரமும் இல்லை. அதை உட்காந்து கேட்கிற அளவுக்கு பேரன் பேத்தைகளுக்கு அந்த நிலையிலும் அவங்க இல்லை. இது மாதிரியான சமூக பொருளாதார குடும்ப அமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் தான் இது மாதிரியான செயல்களுக்கு காரணமாயிருச்சு. அடுத்த தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்ச நாட்டு செடிகள், மூலிகை செடிகள், நாட்டு மரங்கள் இது மாதிரியான விஷயத்த சொல்லி கொடுக்கறது மூலமா அதை வளர்க்க கத்துத்துறது மூலமா நம்ம சூழலியல்ல மிஞ்சி போன சில உயிரினங்களை நம்ம பாதுகாத்துக்கலாம். நிறைய தாவரங்கள் நம்ம தலைமுறையில பார்த்த தாவரங்களே இப்ப பாதுகாக்கப்பட்ட தாவர இனங்களா ஒரு சில இடங்கள்ல மட்டுமே காணப்படுற நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். தாவரவியல் அளவுக்கு கற்று தேர்ந்தாதான் தாவரங்களை பற்றியே அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம அடுத்த தலைமுறை போயிடக்கூடாது. அது நம்ம கையில தான் இருக்குது. நாம அறிந்த சூழலியலின் அறிவை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நம் அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரிய அறிவை கடத்துவது நமது கடமை. சூழலியல் அறிந்து கொள்வோம், இயற்கையை காத்து வளமாக வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வளம்பரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள். சிறுகதை எழுத்தாளர் குன்றக்குடி கி சிங்கார வடிவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல் என் ஜி ரவிசங்கர். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
4: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
3: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
4: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
3: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
4: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
3: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
4: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
3: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
4: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
3: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: சக்ரி மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இன்று 19ஆம் தேதியன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சிவகாசி உதவி ஆட்சியர், அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திட அனைத்து துறை அலுவலர்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர்களே, மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜ பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் இன்று 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையலாம். ஆர்வமுடையோர் பயிற்சி பற்றிய முழு விவரங்களை நேரில் அல்லது இப்போது கூறப்போகும் தொலைபேசி எண் மூலமாக அறிந்து பயிற்சிகளில் சேர்ந்து பயனடையலாம். மைய அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0452-2483-903. தொடர்பு கொள்ள வேண்டிய நாட்கள் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. ஆர்வமுடைய கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையலாம் என மதுரை திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழகத்தில் பொதுவாக மார்ச் 15ஆம் தேதி முதல் ஜூலை இறுதி வரை மாம்பழ சீசன், முக்கனிகளை உண்ணும் வாய்ப்பு இந்த காலத்தில் தான் கிடைக்கும். இயற்கையான முறையில் பழுத்த பழங்களையும் ரசாயன முறையில் பழுத்த பழங்களையும் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மாம்பழத்தின் காம்பு பகுதியில் நுகர்ந்து பார்த்தால் நல்ல இனிமையான வாசனை வர வேண்டும். அப்படி வாசனை இல்லை என்றால் அது இயற்கையாக பழுக்க வைக்கவில்லை என்றே அர்த்தம். பழத்தை லேசாக அழுத்தி பார்த்தால் சற்றே மென்மையாக இருக்க வேண்டும். மிகவும் கல் போலவோ அல்லது சதசதப்பாகவோ இருக்கக்கூடாது. மாம்பழத்தின் நிறத்தை வைத்து அதனுடைய சுவையை எடை போட முடியாது. சில பழங்கள் வெளியே பச்சையாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே பழுத்து தித்திப்பாக இருக்கக்கூடும். கார்பைட் கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக மஞ்சள் நிறத்தில் பளபளப்பாக இருக்கும். ஆனால் அவை உள்ளே சரியாக பழுக்காமல் கடும் புளிப்பு சுவையுடன் இருக்கும். மாம்பழத்தின் காம்பு பகுதியில் லேசான பிசின் கசிந்து காய்ந்து போயிருக்கிறதா? அப்படியென்றால் அது மரத்திலேயே இயற்கையில் முற்றி பழுத்த பழமே. நல்ல சதைப்பற்றுள்ள மாம்பழங்கள் கையில் தூக்கி பார்க்கும்போது சற்று கனமாக இருக்கும். இப்படிப்பட்ட பழங்கள் அதிக சுவையுடன் இருக்கும். மாம்பழங்களை வாங்கும்போது தட்டையாக இல்லாமல் உருண்டையான வடிவத்தில் உள்ள மாம்பழங்களை வாங்க வேண்டும். அதுதான் நன்கு முற்றிய மற்றும் சதைப்பற்றுள்ள பழமாக இருக்கும். பழத்தில் ஆங்காங்கே சிறிய கரும்புள்ளிகள் இருப்பது முற்றிலும் இயற்கையான ஒன்றுதான். ஆனால் பெரிய அளவில் கருப்பு தழும்புகள் இருந்தால் பழங்கள் வீணாகிவிடும். கோடையில் எந்த மாதத்தில் எந்த ரக மாம்பழ சீசன் வருகிறதோ அதை மட்டும் பார்த்து வாங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக முதலில் நாட்டு மாம்பழங்கள் மல்கோவா, இமாம் பசந்த் வரும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அல்போன்சா, பங்கனப்பள்ளி, செந்தூரா, கேசர் போன்ற ரகங்கள் வரும். கடைசியாக நீலம், தாசரி ரகங்கள் வரும். எனவே நமக்கு தேவையான பழங்களை உள்ளூர் வியாபாரிகளிடத்தில் நேரடியாக வாங்கி

0: பயன்படுத்த வேண்டும் என வேளாண் குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நாங்கள் வந்து ஆடு கோழி மாடு விவசாயமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் மெயினாக வந்து ஆடும் கோழியும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்தே வீட்டில் ஆடு கோழி மாடு எல்லாம் வச்சிருக்கறதுனால ஆட்டுக்கறி இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு எங்கள் ஊரில். கோழியும் 600 ரூபா அப்படிங்கிற வெளியே போய் வேலை பார்த்தா 10 ரூபா 12 ரூபா 15 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்த மாதிரியாக இருக்குது. ஊருக்குள்ளேயே எல்லாம் பழக்கினதோட அப்படி அந்த பிஸ்னஸும் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. விவசாயம் வந்து நாங்கள் தோட்டம் 2 ஏக்கர் காடு இருக்குது, சொந்த காடு. தண்ணி வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் மாட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பில்லு அகத்தி வேலி மசால் அந்த மாதிரி போட்டிருக்கோம். பிறகு கொஞ்சம் இதில் வந்து காய்கறிகள் போடுவோம். சீசனுக்கு தக்கன மாதிரி வெள்ளரிக்காய் தக்காளி கத்தரி அந்த மாதிரியும் நடுவோம். இப்போ சீசன் அப்போ கம்மா தண்ணி வந்துருச்சுன்னா நெல் நடுவோம். நெல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் கோடையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வச்சு திரும்பியும் நெல் நட்டுக்குருவோம் சாப்பாட்டுக்காண்டி. நாங்கள் ஆடு வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஆண்குட்டியாக தான் வாங்குவோம். 30 குட்டி அப்படி வாங்குவோம். ஒரு 3 to 4 மாசத்து குட்டியாக வாங்குவோம். ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த ரேட்டில் எடா குட்டி மட்டுமே வாங்கி அதவே வளர்ப்போம். ஒரு 6 மாசம் இல்லை 1 வருஷம் வளர்ப்போம். அது தக்கன தீவனங்கள் எல்லாம் நம்ம காட்டிலே இருக்கனால அந்தளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தீவன செலவு செலவாகிறதில்ல. அதனால் அப்படியே வளர்த்துட்டு அதை அப்படியே கறிக்கடைகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கறது நல்லா லாபமாக இருக்குது. காசும் உடனே டக் டக்குன்னு இதாகிடுது. எங்களுக்கு பக்கத்தில் எங்கள் லோக்கல் சந்தைகள் அங்கே ஃபார்மர் நிறையா வளர்க்காங்க. விருதுநகர் மாவட்டம் பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறையா வளர்க்காங்க. திருநெல்வேலியிலலாம் நிறைய இந்த கொடியாடு செம்பரியாடு அதெல்லாம் நிறையா வளர்க்காங்க. அதனால் நாங்கள் அங்கே உள்ள லோக்கல் ஆள் ஃபார்மர் எல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் டைரெக்டாக போய் அவங்ககிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இடைத்தரகர் யாரும் இல்லாமல் நம்மளே போய் வாங்குறதுனால நல்ல குட்டியாகவும் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படிங்கிற கொஞ்சம் நல்ல குட்டியாக பார்த்து அவங்ககிட்டே வாங்கிக்கலாம். வெள்ளாடு கன்னியாடு வாங்குவோம், கொடியாடு வாங்குவோம். எல்லாருமே கொஞ்சம் ரேட்டு நம்மளுக்கு தக்கன மாதிரி கொஞ்சம் நல்ல குட்டியாக பார்த்து நாங்களே வாங்கிக்கிறோம். செம்பரியாடும் வாங்குவோம். ஆனால் வெள்ளாடு வந்து கொஞ்சம் நல்ல மவுசு, தாயிலேருந்து ஈண்டதுலேருந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்தில் ஆட்டை விட்டு பிரிச்சிருவாங்க. பிரித்தோடனே நாங்கள் அப்படியே போய் வாங்கிட்டு வந்தோம். குட்டி வாங்கிட்டு வந்தோடனே கிரீம் டானிக்கை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட கேட்போம், லோக்கல் விட்டினரி டாக்டர்கிட்ட பக்கத்துல இருக்காங்க, பக்கத்து ஊர்ல ஏதாவது 2 கிலோமீட்டருக்குள்ள அவங்ககிட்ட கேப்போம் அந்த டைம் சீசனுக்கு என்னென்ன வயசார் வருது. கேட்டாங்கன்னா அவங்க இந்த பிபிஆர் ஈடி அந்த 2 வேக்சின் தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற அது நாங்களே வாங்கி போட்டுக்குருவோம். பார்த்து பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு, ஏன்னா அந்த டயத்தில் திடீர்னு அவங்களை கூப்பிட முடியாது, உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா நாங்களே வாங்கி அந்த ஊசி வச்சுருப்போம் வீட்டிலே. வாங்கி அப்படியே டக்குன்னு போட்டுக்குருவோம். மாத்திரை போடுவோம், அப்படி கேட்கலாம் ஊசி தான் போடன்ற பட்சத்துக்கு ஊசி போட்டுக்குருவோம். பரன்ல இல்லை, கீழே தரையில் தான் போட்டிருக்கோம். நாங்கள் தோட்டம் இருக்கிறதுனால அங்கே தோட்டத்தில் போய் காலையில் மேய விட்டுருவோம். ஒரு 9 மணி 10 மணிக்கு போல் மேய விட்டு அங்கே தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு திரும்ப ஈவினிங் டயத்தில் விட்டு கொண்டு வந்துடுவோம். பரன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம், அதுக்கு செலவு அது இதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். இது நம்ம கீழே தோட்டத்துக்குள்ளேனால சைடில் ஒரு இடத்துல செட்டு போட்டிருக்கோம். அந்த செட்டுக்குள்ளேயே பற்றி அடைச்சிருவோம். நைட்டு அந்த இடத்துல குலை கட்டி விட்டுருவோம். அடுத்து மேயறைகள் கொஞ்சம் இந்த மக்காச்சோளம் இந்த அரிசி கோதுமை பொட்டு அந்த மாதிரி தீவனங்கள் கொஞ்சம் வச்சு விடுவோம்.
0: இதுவரை ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை. அதற்கு முன்பாக மாநில செய்தி அறிக்கை, சென்னை இன்றளாக இன்னும் சில நொடிகளில்

தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 6:55. புதிய கால நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியாக கேட்கலாம்.
3: மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது பூந்த

0: இன்றைய புந்தளிர் ஆர் குகன்ராஜ்.
1: வணக்கம், என் பெயர் குகன்ராஜ். நான் எல்கேஜி படிக்கிறேன். நான் மதுரையிலிருந்து வருகிறேன். இப்பொழுது உங்களுக்கு நான் ரயில் வண்டி பாடல் சொல்ல போறேன். பாடல் கூ கூ ரயில் வண்டி, புஃப் புஃப் ரயில் வண்டி, பச்சை கிழக்கை காட்டோட பாய்ந்து செல்லும் ரயில் வண்டி, சிவப்பு விளக்கை காட்டோட உடனே நிற்கும் ரயில் வண்டி, எந்த ஊரும் சேர்ந்திடலாம், ஏறினாமல் மாய்ந்திடலாம். இப்ப கைவீசம்மா பாட்டு பாட போறேன். கைவீசம்மா கைவீசி கடைக்கு போறேன், கைவீசி முட்டாய் வாங்கலாம், கைவீசி மெதுவாய் தின்னலாம், கைவீசி சொக்காய் போட்டு வாங்கலாம், கைவீசி புதுசாய் போட்டுலாம் போய் வீசு, கோயிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு. இப்பொழுது திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். சாணம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகல முதல எழுதலாம் ஆதிபாகவன். உகற்றே உலக கற்றதன் அல்லோயே பைனென்கொள் வாழறிவன் நற்றால் தோலானியலின் மலம் நெசி ஏகினோ மானடி சேர்ந்த நிலமிசை நீண்டு வாழ்வாள் வேண்டுதை வேண்டாம நிலநடு சேர்ந்தாவுக்கு யாண்டும் இடும்பை வீட. இப்ப நான் அணில் பாடல் பாட போகிறேன். அணிலே அணிலே ஓடிவா, கழுகி அணிலே ஓடிவா, கொய்யா பழம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் ஒன்னிடம் மீதி பழம் என்னிடம் கூடி கூடி இருவரும் கொளுத்தி கொளுத்தி சின்னலாம். அனைவருக்கும் நன்றி.
0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நேயர்கள் இதுவரை கேட்டது பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் ஆர் குகன்ராஜ். நன்றி நேயர்களே.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மீனாட்சி பிரமாதம்.
5: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான், உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். நேரம் 7:01. எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். வணக்கம் நேர்களே, பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில இன்னும் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான டூயட் பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

சுப்பிரமணியபுரம் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:07. அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா? மனசுக்கு பிடித்த புத்தமுது பாடல்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா தனி சுகம். அந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். யாரோட மனசுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேர்கள் கரெக்டா 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் பெறலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் பல தகவல்களோட இனிமையான டூயட் பாடல்களும். அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பருப்பு வகைகள் 24.97 ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சிறுதானியங்கள் 16.1 ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணை குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில்

தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 தேதி வரை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு

0: மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் டீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.

0: 9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை பொள்ளாச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் பொள்ளாச்சி மாநகரில் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் வீரத்திற்கும் ஞானத்திற்கும் நம் பாதுகாப்பிற்கும் உரிய கோவிலாக புகழ் பெற்று விளங்குகிறது. முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களான பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்திலே இந்த கோவில் நிறுவப்பட்டுள்ளது. போரில் பாண்டியர்கள் பெற்ற பெரு வெற்றிகளுக்கு நன்றி கடனாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த கோவிலை எழுப்பினர். அவர்களுக்கு பின்வந்த மன்னர்கள் பலரும் இந்த கோவிலை புதுப்பித்து விரிவுபடுத்தினார்கள். முருகபக்தியின் அடையாளமாக இந்த கோவில் உள்ளது. இங்குள்ள சுப்பிரமணியரை வழிபட்டால் தைரியம், ஞானம், எதிரிகளின் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை சிக்கல்களுக்கு தீர்வு காணல் ஆகியவற்றை நாம் பெறலாம். பக்தர்களுக்கு இந்த கோவில் ஒரு ஆன்மீக சரணாலயம். தென்னிந்திய பாரம்பரிய கட்டிடக்கலையை கொண்ட ஆலயம் இது. உயர்ந்த ராஜகோபுரம், புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களால் கோபுரம் அழகுற மிளிர்கிறது. கருவறையில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் ஒரே கல்லால் செய்யப்பெற்ற திருவாச்சியோடு காட்சி தருகிறார். கருவறை நுழைவாயில் சிற்பங்கள், திருமண மண்டபத்தில் உள்ள 24 தூண்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. கருநொச்சி மரம் இங்கு தல விருட்சமாகும். சைலோதகம் எனப்படும் சுனை வடிவத்தில் உள்ள ஞான தீர்த்தமே இங்கு புனித தீர்த்தமாகும். இந்த கோவிலை கொங்கு சுந்தரபாண்டியன், விக்ரமசோழன் போன்றோர் விரிவுபடுத்தி கட்டியதை கல்வெட்டுக்களால் அறியலாம். மேலும் கொச்சியை ஆண்ட மன்னர் கால கல்வெட்டும் உள்ளது. இந்த கல்வெட்டில் திரு அகதீஸ்வரமுடையார் கோவில் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிலுக்கு மேல் விதானத்திலே 12 ராசிகள், யாழி, அதன் வாயில் தொங்கும் 3 வளையங்கள் போன்றவை நம்மை வியக்க வைக்கும். 24 தூண்கள் கொண்ட மண்டபத்தில் உள்ள சிற்பங்களில் நகம், முடி, கண், கன்னத்தில் விழுந்த குழி விழுந்த பெண் போன்றவை நம் முன்னோரின் கலை நுட்பத்தை பறைசாற்றுகின்றன. மேலும் அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், கண்ணப்பர், பார்வதி கல்யாணம், மார்க்கண்டேயர், தசாவதாரம் போன்ற சிற்பங்கள் சிவபெருமான் சன்னதியில் உள்ளன. அம்மன் சன்னதியில் சரஸ்வதி, லக்ஷ்மி, காமாட்சி, காளி, மாரியம்மன், அர்த்தநாரீஸ்வரர், ராமர், சீதை, அனுமன், காளிங்க நர்த்தனர், கோவர்தன கிரிதாரி போன்ற சிற்பங்கள் சிறப்பானவை. முருகன் அமர்ந்திருக்கும் மயில் தேவமயில் எனப்படும். வள்ளி மண்டபத்தில் நடராஜ சபை உள்ளது. பொள்ளாச்சி முருகன் மும்மணி கோவை, கந்தன் பிள்ளைத்தமிழ், பொள்ளாச்சி முருகன் இரட்டைமணி மாலை ஆகிய நூல்கள் இந்த முருகனை போற்றி பரவுகின்றன. தமிழ் வருடப்பிறப்பு, கந்த சஷ்டி விழா, வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, சிவராத்திரி, தைப்பொங்கல், தீபாவளி, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, மாத கார்த்திகை, வளர்பிறை சஷ்டி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். எல்லா நலன்களும் தரும் பொள்ளாச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:31.

0: மனிதன் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 7:35.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஜிப்ரான் இசையமைப்பில் திருமணம் என்னும் நிக்கா படத்திற்காக பாடல். கேட்டு முடித்த நேரம் 7:40. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ் பாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம்.

0: யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் NGK படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:45.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. வாழ்வை வெளிப்படுத்தும் சிறுகதைகள். சிறுகதை எழுத்தாளர் குன்றக்குடி. ஸ்ரீங்கார வடிவேல்.

அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிற எல்என்ஜி ரவிசங்கர் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை, வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிரேக்பாஸ்ட் ஷோ பேகி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 இருக்கு. மனசுக்கு பிடித்த புத்தமுது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இன்றைய பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. 0452 மதுரையின் முன்னணி போடு 25:30.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை அருமையான பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் நிகழ்ச்சியில் விடைபெறுவது செண்பகவல்லி. இனி அடுத்த நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்ட நேர்களின் பாட்டு வேணுமா கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னை இன்றலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை

அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறைவேற்று மணி 3 நிமிடம். எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 170 1 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
3: அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது குண்டேந்தர்குட்டி கவமணி, சிவகங்கை மாவட்டம்.
2: வணக்கம், சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: கருப்பன் படத்துல அழகழகா சுடுகிறதே மலை காத்து, அந்த பாடல்மா?
2: சரி, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 8:08 சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா வந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: உழைக்க வேண்டிய இடத்தில் உழைக்க வேண்டிய இடத்தில் உழைக்காவிட்டால் உறங்க வேண்டிய இடத்தில் உழைக்க வேண்டி வரும். ஒரு இணைப்பில் இருப்பது காரைக்குழந்தை சாமிநாதன்.
0: சொல்லுங்க சுவாமிநாதன், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மயிலாடு படத்துல இருந்து எஸ் காத்தா அந்த பாட்டு போடுங்க. எல்லா அனைவருக்காகவும்
0: கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்காகவும் நன்றி.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வீரமாக கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இளம் காலை பொழுதில் மனமெங்கு மனவீசி கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால். அம்மா வணக்கம்மா.
3: வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: அம்மா, இன்றைய படம் வந்து பொன்னியின் செல்வன். பாடல் வந்து பொன்னிநெறி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள என்ற பாடலுமா?
3: கண்டிப்பா கேட்டலாமா?
4: நன்றிமா.
3: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:20 பார்த்து வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு?
2: வனிதா.
1: வனிதா, வனிதா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா? சரி, கேட்டுருவோமா? நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 8:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வீடமாக கேட்டுட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: சகோதரிக்கு வணக்கம் சொல்வது சிவகங்கை அழகுடையான் தமிழ் செல்வன்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: மேடம் படத்தின் பேரு திருநாள் பாடல் வந்து படையசிரி பத்தமான பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்குமா அனைத்து நேர்களுக்காக.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 8:30 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். அதற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருப்போணம் மாவட்டம், திருப்போணம் ஒன்றியம் பழனி கிராமத்திலிருந்து மேடம்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: தலைவன் தலைவி படத்தை ஏதாவது பாடல்.
2: சரி, கண்டிப்பா உங்களுக்காக தலைவன் தலைவி படத்திற்கான பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 8:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 170 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு பிடித்தமான புத்தம் புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

0: இது யாரு?
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பாட்டு விரும்பா கேட்டு இருக்கோம். நேரம் 8:40 வந்திருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கம் மதுரை பண்பலையின் பாட்டு வேண்டும் நிகழ்ச்சி அன்பு அறிவிப்பாளரை வணங்குறது. காரைக்குடி கலனிவாசல் இருந்து சுப்பலிங்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஜெயர்தண்ட டபுள்ஸ் வந்து மாமதர் அண்ணக்குடி என்ற பாடலை நன்னில நாராயணனுக்கும் போடுங்க.
0: சரி, எல்லாருக்காகவும் கேட்டலாம். நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இது பாட்டு வேணுமா?

0: நான் சாகித்யா பேசுறேன். இசையமைப்பாளராக இருக்க மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிலம் 8:45, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வீடு மாறி கேட்டுட்டு இருக்கோம்.

0: ஏட்டத்தீக்கும் இசை பரப்பும் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இதுவரை சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பலம் வந்து சென்றது பாட்டி வேணுமா. கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி பாட்டி வேணுமா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நாம் நிறைய குருமார்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சீடர்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். சீடர்களில் ரெண்டு வகை உண்டு. குருமார்கள் பார்த்து அவங்களா தேர்ந்தெடுக்கிற சீடர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை எப்படின்னா, சீடர்களே குருமார்களை தேர்ந்தெடுக்கிறது. குருமார்கள் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் உயர்வு. நான் உன்னை தேர்ந்தெடுத்துருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். தேர்ந்தெடுத்தது மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணுவார் அவ்வளவுதான். ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் இவனுக்கு அகங்காரம் அதிகமாகிடும். ஒரு ஞானி இருந்தார், சூஃபி ஞானி. அவர்கிட்ட ஒரு சீடன், ரெண்டாவது வகையை சேர்ந்தவன். இவன் அவர்கிட்ட அடிக்கடி அதை சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் பார்த்தார், ஒரு நாள் கூப்பிட்டார், ஒரு கல்லை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். இதை வந்து காய்கறி சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போ, அங்கே போய் இதை விற்றுப்பிட்டு வா அப்படின்னார். அந்த கல் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, பெருசாக இருந்தது. அந்த குரு சொன்னார், இதை பாருப்பா, இந்த கல்லை வந்து உண்மையிலேயே விற்றுப்படாத, விற்கிறது மாதிரி நடி, பல பேரை பாரு, அவங்கள நல்லா கவனிச்சுட்டு வா அப்படின்னார். இவன் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனால் பல பேர் அதை பார்த்தாங்க. இந்த கல்லை வந்து காய்கறி விற்பனை செய்கிறதுக்கு இடைக்கல்லாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க. சில பேர் குழந்தைகளுக்கு இதை வாங்கி கொடுத்து விளையாட சொல்லலாம் அப்படின்னு

0: நினச்சாங்க. இப்படி நினச்சி அந்த கல்லை வந்து ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் எல்லோரும் கேட்டாங்க. இவன் திரும்பி வந்தான், குருக்கிட்ட சொன்னான், இந்த கல்லை எல்லோரும் ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் கேட்குறாங்க, அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு மேலே இதை விற்க முடியாது அப்படின்னா. குரு இப்போ மறுபடியும் சொன்னார், சரி நீ இப்போ தங்கம் விற்கிற இடத்துக்கு போ, அங்கே போய் முயற்சி பண்ணிப்பார் அப்படின்னார். அங்கே போயிட்டு திரும்பி வந்தான், அங்கே இது 1000 ரூபாய் வரைக்கும் விற்கலாம், அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பெருந்தன்மையானவங்க அப்படின்னா. அவன், சரி இப்போ நீ வந்து வைரம் விற்கிற கடத்தருக்கு போயிட்டு வா, அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வானார். இவன் போனால் வந்தான், அதுக்கப்புறம் சொன்னான், அங்கே போனால் 50000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க, இதை கொடுக்க முடியாதுன்னு 1 லட்சம் வரைக்கும் கூட கொடுத்து வாங்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க, நான் சம்மதிக்கலை. அப்புறம் அவங்க இன்னமும் விலையை கூட்டிகிட்டே போகிறாங்க, என்ன பைத்தியக்கார ஜனங்கள் அப்படின்னா. இப்போ அந்த குரு அந்த சீடன்கிட்ட சொல்கிறார், இந்த பாருப்பா, நீ விற்கலன்னதும் அதோட விலை எப்படி அதிகமாச்சு, இது முழுக்க முழுக்க கல்லை விட உன்னை பொறுத்த விஷயமாகிட்டுது. நீ காய்கறி சந்தையில் இருக்கிறப்போ அதோட மதிப்பு 10 பைசா தான் அல்லது 10 ரூபா தான், இப்போ வந்து நீ காய்கறி விற்கிற சந்தையில் தான் இருக்கிற, உன்னுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. அதாவது உன்னுடைய மனநிலையின் மதிப்பு 10 ரூபா தான், நீ உன்னுடைய மனநிலையை வைரம் விற்கிற கடைக்கு கொண்டுகிட்டு போ, அந்த அளவுக்கு வசத்து, அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னாராம். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த சீடனுக்கு, இருந்தாலும் யோசித்து பார்த்தான், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உண்மை விளங்குச்சான். அதனால் ஒரு குருக்கிட்ட வந்து சீடனாக இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும், அப்போ தான் அது பயனுள்ளதாக அமையும். இல்லைன்னா நானும் அந்த குருக்கிட்ட ஒரு சீடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நம்மால் ஒருத்தன் ஒரு குருவை தேடிட்டு போனால் என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா, என்கிட்ட நீ சீடனாக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டார் அவர். குருவே, ஏற்கனவே நீங்கள் இருந்த ஜெயிலில் உங்கள் கூட இருந்தவண்ணா, உங்களை மாதிரியே இப்போ நானும் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரையுமே இப்போ வேறு யாருக்கும் அடையாளம் தெரியாது, இதை விட வேறு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நானாவே. அதோ கூட்டத்தில் நாம் யாருன்னு தெரியாமல் பக்த கோடிகளில் ஒருத்தராக உட்காந்துருக்கிறாரே, அவருக்கு அடையாளம் தெரியாத வரைக்கும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னாரான் குரு. யாருங்க அதுன்னு கேட்டிருக்கான், நம்ம ஜெயில் சூப்பரண்டன்ட் அப்படின்னாரான் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தெருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
0: அழகா ஒரு பொண்ணை பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: மணி. மதுரை பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: 19 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்கு விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர்.

11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். பிறந்திருக்கும் இந்த நாள் அனைவர் வாழ்விலும் சந்தோஷம் தரும் நாளாகவும் வெற்றி தரும் நாளாகவும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய டிரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் இணைவது ரோசி. ரைட்டை வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மத்திய அரசின் திட்டங்களில் ஒன்றை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பற்றதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இயக்கம் இந்திய அரசால் 2024 அறிமுகப்படுத்தப்பட்டது. தார்த்தி ஆபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்றால் மண்ணின் தந்தை என்று பொருள். இது பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடிய தலைவர் பிர்சா முண்டா அவர்களை நினைவு கூறும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த திட்டத்தை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்காகவே வர காத்துட்டு ஸ்டேடியன் எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸோடு

நேரம் 9:09 26 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பற்றிதான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பழங்குடியின மக்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருதல், கல்வி சுகாதார வசதிகளை அதிகரித்தல், குடிநீர் மின்சாரம் வீடு சாலை போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குதல், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனை பாதுகாத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பயிற்சி அளித்தல், இது எல்லாம் தான் இதனுடைய முக்கிய நோக்கமும் கூட. இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பட்டதாக தெரிஞ்சிட்டு இருக்கோம். கல்வி முன்னேற்றத்தில் இத்திட்டத்தினுடைய பங்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பழங்குடியின மாணவர்களுக்கு பள்ளி வசதிகள், விடுதி வசதிகள், கல்வி உதவித்தொகைகள், டிஜிட்டல் கல்வி, நூலக வசதிகள், பெண்கள் கல்வி ஊக்குவிப்பு போன்ற பல உதவிகளும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: अशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 9:21 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இயக்கம் கிராமப்புறங்களில் எப்படியெல்லாம் செயல்படுது, கிராம சுகாதார மையங்கள், தடுப்பூசி முகாம்கள், தாய் மற்றும் குழந்தை நல திட்டங்கள், ஊட்டச்சத்து உணவு விழிப்புணர்வு, மருத்துவ முகாம்கள், இது எல்லாமே அமைக்கப்படுது இந்த இயக்கத்தின் மூலமாக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணிக்கு வயது 90. அன்புள்ள கண்மணியாகிய வானொலிக்கு
2: அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
1: ஆகாஷ்வாணியை வாழ்த்த ஆசையோடும் அன்போடும் எழுதும் கடிதம்.
3: எழுதுகிறேன் ஒரு கடிதம்.
2: பாட்டாக படிச்சிட்டியா?
3: எழுதுகிறேன் ஒரு கடிதம்.
2: ஒன்னு நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: தானாகவே உயர்ந்து கொண்டிருக்கும் வயது, விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும் காலம், தடுக்க முடியாத நேரம், கடக்க துடிக்கும் இளமை, தொட வேண்டிய இலக்கு, இவ்வளவு போராட்ட வாழ்க்கைக்கு நடுவே ஒரு நிம்மதி, ஆறுதல், அதுதான் நம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: பிரமாதம் கவிதை கவிதை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: ஆறுதல் தரும் உன் மீது அன்பு கொண்டேன், உன்னை நேசிக்கிறேன், யாசிக்கின்றேன், மனதார காதலிக்கின்றேன்.
2: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான புனிதமான
1: இன்னும் பல அகவை கண்டு உன் சேவை தொடர மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அன்பு மகள்.

நேரம் 9:33, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்டு இருக்கோம். மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பட்டதான் கேட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு பெண்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றமே சமூகத்தினுடைய வளர்ச்சி. சரி, இந்த இயக்கத்தின் கீழ் பெண்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய உதவிக்குழுக்கள், தொழில் பயிற்சி, சிறு கடன் உதவிகள், வீட்டு தொழில் ஊக்குவிப்பு, பெண்கள் சுய தொழில் வளர்ச்சி போன்ற பல வாய்ப்புகளும் இந்த இயக்கத்தின் மூலமாக வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து கேட்கலாம் ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல காக்கை காக்க திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

நேரம் 9:39 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பட்டதாக தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த இயக்கத்தின் கீழ் குடிநீர் வசதி, மின்சாரம், சாலை வசதி, வீட்டு வசதி, இணைய வசதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பழங்குடியின கிராமங்களை நவீன வளர்ச்சியுடன் இணைக்கிறது இந்த இயக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 9:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரெட்எம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் அப்படின்றத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு எந்த வகையில் இந்த இயக்கம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னா, இளைஞர்களின் திறமையை வளர்க்க இந்த திட்டம் பல பயிற்சிகளை வழங்கப்படுது. கணினி பயிற்சி, தொழில் முனைவோர் பயிற்சி, விவசாய மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்பு முகாம்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், இதை அனைத்துமே இளைஞர்களின் திறமையை வளர்க்க வழங்கப்படுகிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மேலும் 9:51 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது டிரைட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பட்டதா தெரிஞ்சிட்டு இருக்கோம். பழங்குடியின மக்களின் வாழ்க்கை இயற்கையோடு இணைந்தது. மரக்கன்றுகள் நடுதல், நீர்நிலை பாதுகாப்பு, பழங்குடியின கலைகள் பாதுகாப்பு, பாரம்பரிய பண்பாட்டு வளர்ச்சி போன்றவற்றிற்கும் இந்த இயக்கம் முக்கியத்துவம் அளிக்கிறது.

9:56 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பட்டதாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த இயக்கத்திற்கு நம்ம பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தனி போர்ட்டல் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட பழங்குடியின நல அலுவலகம், ஊராட்சி அலுவலகம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், மாநில ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த திட்டத்தின் முழு தகவலை இந்திய அரசின் பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம்.

விற்பனைக்காக வைத்திருந்த 60 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02.
2: விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி மீண்டும் இணைகிறோம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஜெயசேகர் ஐயா தான் நம்ம கூட. நேற்று சுவாரஸ்யமா பல தகவல்களை சொன்னாங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்களேன், ஒரு பாடல் கேட்டு வந்து
3: அன்னை படத்துல வந்து பாடிய பக்கும் பக்கும் மடப்புரா பக்கம் பிக்கும் மடப்புரா பருவ

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. விருதுநகர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஜெயசேகர் ஐயா வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். வானொலியில முதல்ல பேசின அனுபவம் எப்பங்கய்யா? அது என்ன?
1: மதுரை வானொலி தான் சார். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, மதுரைக்கு வந்த புதுசுல உங்களோட ஓப்பன சொல்றேன். மதுரை வானொலியத்துக்கு நான் இப்ப வந்திருந்தேன். அழகிய நம்பி சாரை பார்த்தேன். அவர் நானும் என் பிரதர் வந்திருந்தோம். அப்ப வானொலி சுத்தி காமிச்சாரு. எனக்கு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. விளக்கு தூள் நிகழ்ச்சியில் எப்படி

0: பாட்டுகள் இருக்கீங்க கேட்கலாம். அதே மாதிரி மதுரை எஃப்எம்ல பாத்தீங்கன்னா கடித வழி நேர்களுக்கு ராத்திரி 7 மணிக்கு வைப்பாங்க. 2016-18 பீரியட்ல இப்ப இவங்க எல்லாம் இருந்தாங்க, அந்த ரமேஷ் ராஜா இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஜெயச்சந்திரன் சார், ஜெயச்சந்திரன் அவரு அதெல்லாம் கொஞ்சம் போட்ட பேசுறீங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அலையும் மதையில் அந்த நேரத்துல ஒளிபரப்பாடு இருந்தது. மத்திய அலையிலயும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான சம்பவம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. சாயந்தரம் 5 to 6 ஒரு நேரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமும் டெலிபோன் வழியா பாட்டுகள் கேட்கறது. அப்ப நான் என்ன செய்வேன் கேட்டீங்கன்னா, என்னுடைய செல்போன்ல இருந்து உங்க மதுரை ஸ்டேஷன்ல இந்த 25-31-170 வருதுங்கல்ல, அந்த நம்பருக்கு 4:53 சாயந்தரம் கரெக்டா ஒரு பெல் அடிக்கும். அப்போ முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருல்ல, இப்ப இப்ப அந்த தலைமை அறிவிப்பாளர்
1: இருக்காரு,
0: என் போன நான் பேசுறேன் எடுப்பாரு. ஹலோ, யார் பேசுங்க சார், நான் இப்படி மதுரையில இருந்து ஜெயசேகர் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன பாடல் கேக்குறீங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் தான் கேளுங்க. அப்ப நான் சொன்னேன், என் தம்பி படத்துல இருந்து தட்டட்டும் கை தழுவட்டும் படல போடுங்க சார். அப்படியே போன லைன்ல வச்சுட்டுமா பாரு. அப்ப 4:55 நீங்க ஆரம்ப கட்ட இசையா போடுவீங்கல்ல மதுரை மத்திய அலையில, அதுல இருந்து 5 மணி வரைக்கும் போற வரைக்கும் எனக்கு பைசா தூட்டு 15 ரூபாய் வரைக்கும் ஆகும் சார். அதெல்லாம் நான்
1: சமாளிச்சிருக்கேன்,
0: கவலையப்பட மாட்டேன் சார். 15 ரூபாய் போயிரும் அந்த ஒரு பாட்டுக்காக. அந்த அப்ப வந்து அன்லிமிட்டெட் கால்ஸ் கிடையாது, அந்த சார்ஜபிள் கால்ஸ் தான்.
1: இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி எது?
0: பிடிச்ச நிகழ்ச்சின்னா சார், நான் சொல்றது ஃபர்ஸ்ட் காலைல 11 மணிக்கு கொண்டு போய் கண்ணாடி மாலையை விரும்புவேன். அது பிற்பாடு மத்தியானம் 1 மணிக்கு இந்த பழைய பாடல்களை
1: கேட்டீங்கல்ல,
0: அது ரொம்ப விரும்பி கேட்பேன். அதுமாதிரி சாயந்தரம் 5 to 6 அது போக அதுக்கு முன்னாடி நான் 4 மணிக்கு ஆட்ட காலத்தை எப்படி கம்பல்சரியா கேட்டுறேன். நம்ம ஆட்ட காலத்துல யார் யாரு பங்கு பெற அவ்வளவு பழைய நேரம்லாம் எனக்கு ஞாபகம் தான் இருக்கு. அதனால அந்த நிகழ்ச்சி நல்லா சுவாரஸ்யம் அதே நீங்க வாரீங்களா, அடிக்கடி வாரீங்க.
1: ஆமாங்க, வானொலி பத்தி நிறைய அனுபவங்கள் சொன்னீங்க. இன்னொரு பாடல் கேட்டு வந்தலாமா? பாடல் சொல்லுங்களேன்.
0: படம் வந்து 5 லட்சம் படத்தை பத்தி சொல்லணும்னா 1969 ஜெமினி சரோஜாவின் நடித்த படம் இது. வந்து அப்போ எனக்கு 10th வகுப்பு நான் படித்து கொண்டிருந்த காலகட்டத்துல எங்க அப்பா என்ன சென்னையில கூட்டு போய் இந்த படத்தை காண்பியது. நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் பார்த்தோம். அதுல ஒரு நல்ல பாடல் வந்து, நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நான் கவிஞன் ஆனதெல்லாம் இந்த அழகியின் முகம் பார்த்து.
1: பாடல் இது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மீண்டும் இணைகிறோம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில ஜெயசேகர் ஐயா அவர்கள். சரிங்க, இந்த நேரத்துல ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடும். என்ன பாடு கேட்கலாங்க ஐயா?
3: இந்த பாடல் அக்கா தங்கிங்கிற படம், நடிகர் ஜெய்சங்கர் கே விஜயா நடித்த படம். அதுல ஒரு கலகலப்பான பாடல், ஆடுவது வெற்றி மயில் மின்னுவது வேல்விழிகள், பாடுவது ரோஜா பூ மாலை அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும்.
2: ஓகே,
3: சுஷாவும் பாடி இருப்பாங்க,
2: கேட்டுட்டு வந்துடலாம் அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஜெயசேகர் ஐயா அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கூட மீண்டும் இணைகிறோம். வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க சார்.
0: அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தத்துவம் சார்ந்தவங்ககிட்ட நான் இப்போ பேச போகிறேன். ஆமாம், நீங்கள் வந்து 72 மணி நேரம், நான் வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி தான் இப்போ வந்து நீங்கள் வந்து
1: 40 இருக்குமா சார்?
0: ஏய் என்னங்க 40ன்றீங்க ஐயா? 22 தாங்க ஐயா ஆகுது.
1: நீங்க
0: பேசிட்டு இருக்காரு இந்த வராரு பிரகாஷ்ராஜ் வராரு உங்ககிட்ட பேசுறதுக்கு.
2: மகிழ்ச்சி தொடர்ந்து பேசுங்க தம்பி கூட. எனக்கு வயது 29
1: தான்.
0: சரிங்க, அதைத்தான் இப்ப நான் கேள்வியா வைக்க விரும்பினேன். இப்ப வந்து நீங்க வந்து வயது ரொம்ப அனுபவசாலி, நான் வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்ற முறையில ஐயா நீங்க வந்து 1900 சொன்னீங்க,
1: 1954 May 2.
0: அப்ப வந்து இவ்வளவு வருஷம் ஆயிருக்குல, இப்ப காலத்தின் மாற்றம் அப்படிங்கும் போது இந்த வாழ்க்கையில வாழ்க்கை அப்படின்னா உங்களுக்கு எப்படி என்னங்கய்யா?
1: என்னுடைய இந்த வயசு அனுபவத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 1975 இருந்து 2000 வரைக்கும் 25 தான் நல்ல வாழ்க்கை வந்து ஒரு மிஷினரி லைஃபா போகுது. போன் கடிமை ஆயிட்டாங்க. முன்னாமலாம் என்னுடைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்லயோ பஸ்ல போக பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்படியே என்கிட்ட பிடுங்குவாங்க. ஒரு 2 சீட்டர் நம்மகிட்ட கொடுங்க, அதுல நானும் அவங்ககிட்ட தான் கேட்டு பிடுங்குவேன். இந்த மேகசின்ஸ், இந்த வார மேகசின்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் படிப்பேன். அதெல்லாம் அந்த சுத்தமா அந்த இதே போயிடுச்சு. ஆலம் சக்கரம் வந்து நீங்க சொன்னீங்க, நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் சார். 1980 இருந்து 2000 வரைக்கும் தான் என்னோட வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு அனுபவத்துல கண்டுகிட்டது. அந்த வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
0: அப்ப வந்து நம்ம எப்படி இருக்கணும் நீங்க சொல்ல வரீங்கயா? இப்படிலாம் இருந்தாலும்
1: மனசு விட்டு பேசணும் சார். இருந்தாலுமே ஒரு சைன் கோஆபரேஷனா வாங்க உட்காருங்க. அந்த மாதிரி ஒரு, அதாவது காசு பணம் பெருசு இல்ல, மனசுக்கு மனசு அன்பு தன்மை இருக்கணும்.
0: சரிங்க, அப்ப வந்து நீங்க வந்து இளம் தலைமுறைக்கு இதை வந்து பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் சொல்லணும்னா என்னங்க சொல்லுவீங்க?
1: அதாவது சார், இளம் தலைமுறை என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஈடுபாட்டோட இருங்க. அந்த வேலை பிடிக்கல, இந்த வேலை பிடிக்கலன்னு தயவுசெய்து அதை ஒரு வேலையை விட்டுட்டு வராதிங்க. எந்த வேலையில இருந்தாலும் அந்த வேலையில இருந்து கடைசி வரைக்கும் இருந்தால் அதை சாதிக்கணும்னு பாக்கணும். அதே மாதிரி எதுனாலுமே நம்ம வீட்டுல வந்து பெரும்பாலும் நம்ம சொந்தக்காரங்கிட்டே கொஞ்சம் செலவிடணும். அங்கிட்டு வெளியே சுத்த
0: பெரிய
1: வேண்டும் உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே பழக தெரிய

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன அப்படின்றத ஜெயசேகர் ஐயா கிட்ட கேட்கலாம். ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமாங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் சார் அம்பிகாபதி. வாடாமலரே தமிழ் தேனே என்னை ஆளும் பாட்டு, சிஎம்எஸ் பானுமதி அம்மா.

0: உங்களுடைய மனசில் உள்ள ஒரு பாரமே நீங்க இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எங்களோட பேச வேண்டும் என்று உங்களையும் நிலையத்தில் அனைத்து அறிவிப்பாளர்களும் நிலைய இயக்குநர் அவர்களுக்கு நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.
1: நன்றி, நன்றிங்கய்யா.
0: மீண்டும் சந்திப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில இருந்து ஜெயசேகர் ஐயா தான் நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் என்னென்னமோ பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையை பத்தி சொன்னாங்க, ஜாலியா பல அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஐயா, நம்ம நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில நாம் கேட்க போவது ஐந்து திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கவிருக்கிறோம். கே வி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா மற்றும் தமன்னா நடிப்பில் வெளிவந்த ஆக்ஷன், காதல், நட்பு, உணர்ச்சி எல்லாமே கலந்த ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் அயன் திரைப்படம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்த அனைத்து பாடல்களையுமே இன்று வரைக்கும் ரசிகர்களின் ஃபேவரட்டான சாங்ஸாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அயன் திரைப்படத்திலிருந்தான் இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் கேட்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் காற்றலையோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது ஒருபட பாடல்கள். அயன் திரைப்படத்திற்காக பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது அயன் திரைப்படத்திற்காக பாடல்கள் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு முடித்தும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களை இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜோலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸ். கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள். சிறுகதை எழுத்தாளர் குன்றக்குடி கி சிங்கார வடிவேல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர்.
3: வணக்கம் நேயர்களே, கண்ணாடி மாளிகை. பொதுவாக கதை கேட்குறது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்கும் பிடிக்கும். சத்ரபதி சிவாஜி கூட சிறு குழந்தையாக இருந்தப்போ தன் தாயார் மடியில் படுத்துக்கிட்டு கதை கேட்டதாக வரலாறு சொல்லுது. அதே மாதிரி இதழ்களில் வரக்கூடிய கதைகளை படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். நாவல்களை சிறுகதைகளை படிக்கிறப்ப அதில் வரக்கூடிய காட்சிகள் நம்ம மனக்கண்களில் ஒரு திரைப்படம் மாதிரி ஓடக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து எழுத்தாளர்களோட எழுத்து திறம் அமைஞ்சிருக்கும். அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளரை நம்ம வானொலியில் நிறைய சிறுகதைகளை வழங்கி இருக்கக்கூடிய குன்றக்குடி சிங்கார வடிவேல் அவர்களை இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம்.

0: நேயர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற அளவில் சிங்கார வடிவேல் சாரை நேயர்களுக்கு தெரியும். உங்களை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: குன்றக்குடி சிங்கார வடிவேலுங்கிற பேரில் தான் நான் வந்து சிறுகதைகள் எழுதுறது. ஆரம்பத்தில் வந்து ஒரு பக்கத்துக்கு எழுதுறேனாவே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இது எனக்குலாம் எப்படி உருவாச்சு என்னங்கிறே தெரியலை. ஆனால்
0: அந்த வித்தை உங்கள் மனசில் போட்டது யாருங்க சார்?
1: குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தில் குருமகா சன்னிதானம்னு நாங்கள் குன்றக்குடியில் வந்து சாமின்னு தான் சொல்லுவோம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவங்க தான் இந்த எழுத்தார்வத்தை வந்து என்கிட்ட ஏற்படுத்தினவங்க.
0: உங்களோட சிறுகதை என்ன விதமான கதைக்கருவை அடிப்படையாக கொண்டது சார்?
1: என்னையை பொறுத்த மட்டும் நான் அந்த வெளி இடங்களில் போகிறதுகளில் பார்க்கக்கூடிய சம்பவங்களை வந்து தொகுப்பாக வச்சு தான் நான் வந்து சிறுகதைகளாக எழுதுறது.
0: சரி. கண்ணில்

எங்களுடைய குருமாசன் அவங்க பொன்னம்பலாடிகளார், அவங்க போகிற இடங்களுக்கு பூரா நான் கூட உதவியாளர். அப்போ அப்போ காரில் போகையில் எனக்கு முன்னாடி ஒரு லாரியில் அடிமாடுகள் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த மத்தியான நேரத்தில் அந்த லாரியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாடு ஒன்றோட ஒன்றும் உரசி புண்ணாயி அந்த எல்லாத்தையும் அடிமாடுகளுக்கு போகிறதுனால அதுக்கான சரியான பராமரிப்பில் இல்லாமல் அந்த வாயில் நுரத்தல்ல அந்த வண்டி போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பார்க்குறேன், அது மனசு சங்கடமாக இருந்துச்சு. என்னடா மாடுகள் இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு ஒரு அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த அதை வச்சு நான் ஒரு கதை எழுதினேன். அதாவது அந்த மாடு வந்து சாக போகிறோம்ங்கிறது தெரியாமல் போயிட்டு இருக்கு. சாக போகிறோம்ங்கிறத தெரிஞ்சு வெட்ட போகிறான்னு தெரிஞ்சப்ப அதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அதுவே அந்த உணர்வுகளை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ வந்து அது நல்ல நிலைமையில் இருக்கிறதையும் சொல்லணும். அப்போ ஒரு

0: வீட்டில் வந்து பெரும்பாலான சம்சாரிகள் வீடுகளில் வந்து இந்த மாடு வளர்க்குறவங்க வந்து அப்படி ஒரு வீட்டில் புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. அப்படி வந்து இந்த பிரபலமான இந்த ஜல்லிக்கட்டு பிரபலமான ஊர்களில் வந்து சிராவையல்னு ஒரு ஊர் இருக்குது,
1: சரி,
0: அதில் வந்து வேலுச்சாமி கொடுத்துருக்கு. அவங்க வந்து இந்த மாடுகள் மஞ்சவரட்டு மாடு அதெல்லாம் வந்து புள்ள மாதிரி பராமரிப்பாங்க.

0: குளிப்பாட்டுறது வந்து, அதாவது மாடு எங்கே குளிக்குதோ அங்கேயே போய் வீணு அது மாட்டோடையே குளிப்பாங்க, அந்த வைக்கலை வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு.
1: சரி,
0: இந்த மாதிரியான சம்பவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் குழந்தைகள் கம்மாயிலெல்லாம். இதை எல்லாத்தையும் மெர்ஜு பண்ணி ஒரு மாடு பிறந்து இறக்க போகிறது வரைக்கும் அதுவே சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தவிப்பு அப்படின்னு ஒரு கதையை

0: அந்த தவிப்புங்கிற கதை செய்தி பத்திரிகை நடத்தின சிறுகதை போட்டிக்கு அனுப்பியிருந்தேன். அந்த தவிப்பு கதை வந்து பிரசுரத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க. முதல் 3 பரிசுகளை வரல, 10 கதைகளுக்குள்ள அதை தேர்ந்தெடுத்து பிரசுரமாச்சு. அந்த 10 கதைகளுக்குள்ள தேர்ந்தெடுத்தப்பட்ட அந்த கதை வந்து என்ன ஆகுதுன்னா, இலக்கிய சிந்தனை வந்து அந்த ஆண்டு 12 கதைகள் தேர்ந்தெடுக்கிறதுல ஒன்றா வந்துருச்சு. இலக்கிய சிந்தனை, அதுக்கு வந்து விமர்சனம் வந்து வண்ணதாசன் கல்யாண்ஜி எழுதியிருந்தார். ஒரு எப்படி எழுதியிருந்தாரோ, ஒரு வளர்ப்பு காளையை அதன் அருகில் இருந்து உணர்ந்த ஒரு கையால் எழுதப்பட்ட கதை அப்படின்னு என்னுடைய கதைக்கு அவர் விமர்சனம் எழுதி அதை இலக்கிய சிந்தனையில் தேர்ந்தெடுத்து போட்டிருந்தாங்க. அதே அந்த கதையே வந்து கன்னடத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கே உள்ள பத்திரிகையில் அந்த கதை வந்துருச்சு, மொழிபெயர்க்கப்பட்டு. அது வந்து எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட், அந்த தவிப்புங்கிற கதை இந்த மாடே சொல்லிட்டு போகிறது மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நான் அந்த காய்கறி வாங்க போகிற இடங்களில் சந்திக்கிற விஷயங்கள், ஒரு மளிகை ஜாமான் வாங்க போகிற இடங்களில் சந்திக்கிற விஷயங்கள், இப்படி இதுகளை வச்சு தான் நான் வந்து சிறுகதைகளை வந்து எழுதுவேன். முதல்ல முடிவு என்ன சொல்ல போகிறோம், சமுதாயத்துக்கு என்ன கருத்தை சொல்ல போகிறோங்கிறத நான் தேர்ந்தெடுத்துருவேன், அதுதான் முடிவு. அந்த முடிவுக்கு அப்புறம் தான் நம்ம கதையை யோசிப்பேன், என்ன மாதிரி கதையை கொண்டுகிட்டு போகிறதுன்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து வாசகர்களை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு வந்து முதல் பத்தியிலே வந்து அவங்கள உள்ளே இழுக்கிற அளவுக்கான அமைப்பை கொண்டு போகணும், அதெல்லாம் யோசித்து தான் நான் கதை எழுதேன். வரையறை இது உள்ளுக்குள்ளே எழுதணும்னா வரையறை இல்லை, முதல்ல எழுதி பார்த்து அப்புறம் சுருக்கிக்கிறது, அந்த மாதிரியானது தான் என்னுடைய கதை வந்து நேரடியாக சொல்கிறது மாதிரி தான் இருக்கும்.
1: சரி,
0: இந்த சைடில் வந்து ஒரு மைக் இருந்துச்சு, ஒரு விளக்கு இருந்துச்சு, மைக்கில் வந்து தூசி இருந்துச்சு, தூசி தட்டி விட்டு பேச ஆரம்பிட்டு, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நேரடியாக கதைக்கு போயிடுவேன், கதாபாத்திரங்கள் பேசுகிறது மாதிரியே கதைகள் கொண்டு போயிடுவேன். இன்றைக்கி ஒரு 100 மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். ஒரு பக்க சிறுகதைகள்லாம் ஒரு 50 சிறுகதைகள் ஒரு பக்க கதைகள் எழுதியிருக்கிறேன். ஆனால் நிறைய வாய்ப்பை நல்கியது மதுரை அகில இந்திய வானிலேருந்து தான் என்னை எழுத்தாளனை ஆக்குனதில் பெரும்பங்கு, பெரும்பங்கு இல்லை 100% சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டில் நான் கதை எழுதுனதுனால தான் நான் இன்றைக்கி எழுத்தாளன்.
2: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள், சிறுகதை எழுத்தாளர் குன்றக்குடி கி சிங்கார வடிவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம்.

0: எத்தனை சிறுகதை தொகுப்புகள் இது வரைக்கும் வெளியாகி இருக்கு? இப்ப ஏதாவது இன்னும் தயாரா இருக்காங்க சார்?
1: இதுவரைக்கும் 4 சிறுகதை தொகுப்புகள் வந்து வெளிவந்திருக்கு.
0: சரி.
1: லட்சியக்கரங்கள்னு ஒரு புத்தகம், அதுக்கடுத்து இலைப்பாறும் சுமைகள் அப்படின்னு ஒரு புத்தகம், அப்புறம் வந்து மாதவம் அப்படின்னு ஒரு சிறுகதை புத்தகம், கோபுர பார்வைகள்னு ஒரு சிறுகதை புத்தகம். 4 புத்தகங்கள் வந்து நான் எழுதி வெளிவந்திருக்கு. இப்போ 5வது புத்தகம், 6வது புத்தகம், 2 புத்தகம் வந்து வெளிவரும் தருவாயில், அதாவது அந்த ஸ்கிரிப்ட் இப்போ பிரிண்ட் ஆகிட்டு அந்த பார்த்துட்டு வெளிவர்ற தருவாயில் நான் 2 புத்தகங்கள் இருக்குது என்னிடம். மொத்தம் 6 புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் வந்து ஏதோ ஒரு கதை அல்லது வந்து புத்தகமாகவோ மதுரை

0: காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதை, திருமணத்தில் ஒரு திருப்பம் அப்படின்னு ஒரு கதை வந்து 3 ஆண்டுகள் இளங்கலை மாணவர்களுக்கு பாடமாக வச்சுருந்தாங்க.
1: ஓ,
0: அதே மாதிரி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2 முறை இளங்கலை மாணவர்களுக்கும் முதுகலை மாணவர்களுக்கும் என்னுடைய கதைகள் வந்து பாடமாக 3 ஆண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு.
1: சரி.
0: அதுக்கு பிறகு வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வந்து இளங்கலை மாணவர்களுக்கு வந்து என்னுடைய கதை, இந்த தவிப்பு கதை பாடமாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த கதை பாடமாக வச்சுருந்தது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த கதை எழுதின எழுத்தாளர் சிங்கார வடிவேல் தான்ங்கன்னா அந்த தமிழ்துறைக்கும் தெரியாது.
1: சரி.
0: ஒரு தரக்க குருமாசனிதான் அவங்களுடைய நிகழ்ச்சிக்காண்டி அவங்க பல்கலைக்கழகத்துக்கு அழைக்கிறாங்க. அப்போ சாமியினுடைய உதவியாளராக நான் அங்கே போகிறேன். போகையில் அங்கே பேசிக்கிட்டு இருக்கையில் சாமி அறிமுகப்படுத்தினாக கதைகள் எழுதுவாங்கன்னா, அப்போ அந்த தமிழ்துறையில் இருக்கிற பேராசிரியர் ஒருத்தர் கேட்டார், உங்கள் பேர் என்னங்கன்னு. சிங்கார வடிவேல் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் மாடு சொல்கிறது மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கீங்கல்ல அப்படின்னாரு. ஆமாம் சார், எங்கள் இதில் பாடமாக இருக்குது இளங்கலை இல்லைன்னா. அவங்க அந்த இலக்கிய சிந்தனை வந்து 12 கதையில் புத்தகமாக போடும். அதில் வந்து என்னுடைய கதை இருந்ததுனால அந்த புத்தகத்தை, முழு புத்தகத்தை அவங்க பாடமாக வச்சுருந்துருக்காங்க இளங்கலைக்கு. அதில் அந்த தவிப்பு இருந்திருக்கு. அன்னைத்தான் பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகள் என்னுடைய கதை பாடமாக இருந்தது, அன்னைத்தான் எனக்கு தெரியும். அது வந்து இந்த 3 பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருந்ததுங்கிறது எனக்கு பெரிய ஒரு சாதனை, அச்சீவ்மெண்ட்டு. அதுபோக இப்போ வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் குன்றக்குடி சிங்கார வடிவேலினுடைய படைப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பொண்ணு எடுத்து தமிழ்துறையில் முனைவர் பட்ட ஆய்வுக்காண்டி இந்த சென்ற ஆண்டு பதிவு பண்ணி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க முனைவர் பட்டத்துக்கு. இதுக்கிடையில் என்னுடைய 2 புத்தகங்களை வந்து 2 பேர் வந்து எம்ஃபில் பண்ணியிருக்காங்க. எம்ஃபில் பட்டம் வாங்கிட்டு ஒருத்தர் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஃபில் பட்டம் வாங்கினவங்க காரைக்குடி தமிழ் கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க. இன்னொருத்தவங்க வேலூரில் ஒருத்தர் எடுத்து எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. எம்ஏ படிக்கிறவங்க ஒரு 4-5 பேர் எடுத்து என்னுடைய கதைகளை வந்து முதுகலை பட்ட ஆய்வு எடுக்காண்டி பண்ணியிருக்காங்க. அது ஒரு 6-7 ஆய்வு நடந்திருக்கு என்னுடைய சிறுகதைகளில். இதுதான் என்னுடைய உயர்ந்தபட்ச அச்சீவ்மெண்ட்னா, இப்போ முனைவர் பட்டத்துக்கு என்னுடைய கதைகள் எடுக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு.

0: முனைவர் பட்ட ஆய்வுக்கு எடுத்ததோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, அந்த நான் தவிப்புன்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையினுடைய மாந்திரம் பெரும்பாலும் என்னுடைய கதைகளில் வந்து நெகட்டிவ் இருக்காது,
1: சரி,
0: நெகட்டிவ் கருத்துக்கள் சொல்ல மாட்டேன். ஏன்னா அகில இந்திய வானொலி நிலையத்தில் வாசிக்கிற கதைகள்லாம் சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணுமே தவிர எதிர்கருத்துக்களை விளைவிக்கக்கூடிய கதைகளை வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கிறதுனால இல்லைங்கிறனால அப்படி எழுதி பழகினதுனால எனக்கு வந்து இந்த எதிர்மறை கருத்துக்கள் உள்ள கதைகள் வந்து நான் எழுதுறதில்ல. சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிற கதைகள் தான் நான் நிறையா எழுதியிருக்கேன். அப்படி எழுதுகிறப்ப என்னுடைய அந்த கதை மாந்தர்கள் வந்து கதை வந்து கற்பனையாக இருக்கும், அல்லது 60-70% கதை வந்து பெரும்பாலும் உண்மை கதையாக இருக்கும். ஒரு 20% முடிவுகள் வந்து கற்பனையாக இருக்கும், அல்லது முடிவுகள் உண்மையாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். கதை மாந்தர்கள் பெரும்பாலும் என்னுடைய நண்பர்களாக இருப்பா, அல்லது அந்த கதை சார்ந்தவர்களாக தான் இருப்பா. அந்த என்னுடைய கதை மாந்தர்கள் வந்து ஒரிஜினல் பேர் இருக்கும்.
1: அப்போ திரைப்படங்களில் போடுற மாதிரி இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் சம்பவங்கள் கற்பனை
0: இல்லை. நான் எழுத்துல வந்து எனக்கு கற்பனைகள் இருக்கேன். கதை மாந்தருடைய பெயர்கள் வந்து உண்மையாக இருக்கும்.
1: சரி,
0: அப்படி நான் தவிப்புல பயன்படுத்தின கதை வந்து சிராவையல் ஊர் தலைவராக இருக்காரு, பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அவரத்தே அந்த கதையில் வந்து நான் அந்த மாடு வந்து கதை சொல்கிறப்ப அவர் வீட்டில் வளர்ந்தோம்னு சொல்லும். அந்த வேலுச்சாமிங்கிற ஒரு வீட்டில் தான் வளர்ந்தேன், என்னைய பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும். அவர் தான் அந்த மாட்டை விற்கிற மாதிரியும் அது அடிமாடாக போய் போகிறது மாதிரியும் தான் நான் அந்த கதையில் இருந்தேன். இதில் என்ன உண்மையான சம்பவம் நடந்துச்சுன்னா, இந்த கதையை வந்து அவர் தமிழகத்தினுடைய முன்னணி நாளிதழ் ஒன்று கதை வருது, வந்ததுக்கப்புறம் அதை படிக்கிறார். அவர் படித்ததுக்கு பிறகு சந்தோஷப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணார்.
1: சரி,
0: ஃபோன் பண்ணி கொஞ்சம் காலம் கழித்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நாள் அந்த பகுதிக்கு வந்து திருப்பத்தூர் தான் தாலுகா அலுவலகம், திருப்பத்தூர் தாலுகா அலுவலகத்துக்கு இவர் போகிறார்.
1: சரி,
0: இதே மாதிரி அடிமாட்டுக்கு கேரளாவுக்கு போகிறதுக்காண்டி மாடுகள் வரிசையாக கட்டி ஒரு லாரி நிற்குது தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னாடி. அப்போ இவர் போய் அந்த வண்டியை நிற்கிற இடத்துல அந்த அம்மானு சத்தம் கேட்டிருக்கு. திரும்பி பார்த்தா இவர் வீட்டில் வளர்ந்த மாடு அடிமாட்டுக்கு கட்டி அந்த வரிசையில் நிற்குது. இவரை பார்த்த உடனே அது வந்து அம்மானு வரை
2: கூப்பிட்டுருக்கு. அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும்

0: கூப்பிட்டோம். இவர் பார்த்தா இவர்கிட்ட இருந்த மாடு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் மாட்டை வந்து அறந்தாங்கிக்கு விற்றுருக்காரு.
1: சரி,
0: அறந்தாங்கி ஆளுக வந்து ஆவுடையார் கோயிலுக்கு விற்றுருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு கை மாறி தஞ்சாவூர்லயே எங்கேயோ போய் அங்கே அடிமாடுக்கு வந்து கொள்முதல் பண்ணிட்டு போறாங்க கேரளாக்காரங்க. அப்போ வந்து இவர் அம்மானு கூப்பிடுதேன்னு நிமிந்து பார்த்தா இவர்கிட்ட இருந்து போன மாடு அது,
1: பாத்தீங்களா.
0: அந்த மாடை இவரால் மீட்க முடியல, அங்கேயே அழுதுட்டாராம்.

0: நீ எழுதின கதை அங்கே உண்மையாக
1: உண்மையாகுது. அவர் அழுதுருக்கிறார், அழுதுட்டு இதை சொன்னார். அவர் திரும்ப அழுதுட்டு அடுத்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், இனிமேலாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாடுகளை வந்து நம்ம விற்கக்கூடாது, நம்மளுக்காண்டி வந்து அது நிறைய உழைப்பை வந்து கொடுத்துருக்கு, அதை கொண்டே நம்ம விட்டு அந்த மாடு 4-5 வருஷம் கழிச்சு தான் இவரை பார்க்கதான். பார்க்கல கரெக்டாக என்னை பார்த்து அம்மானு கத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு, முடியலைனா அந்த மாடு நம்ம வீட்டிலே இருந்து இறந்து போகட்டும்.
2: பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு.
1: நம்ம வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முடிவெடுத்து
0: கூட பிறந்தவங்களையோ தாய் தந்தையரையோ வந்து வீட்டில் வயசானாலும் வச்சுக்கிற மாதிரி கால்நடைகளையும் வச்சுக்கிறார்
1: வச்சுக்கிறோம்னா. அப்புறம் அந்த வேல்சாமியனை வந்து என்னட்ட சொன்னார், அப்போ இந்த அந்த டயத்தில் வந்து அவர் வளர்த்த ஒரு இந்த ஜல்லிக்கட்டு காளை
0: சரி
1: இறந்துருது, ஆனால் முடியாமல் இருந்திருக்கு, அதை விற்கலை. விற்காமல் இறந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருனா உடம்பு அடக்கம் பண்ணிட்டு அந்த கும்பை மட்டும் எடுத்துட்டு அந்த மாட்டுக்கு ஒரு சிலை செஞ்சு இந்த கும்பை வந்து அதுக்கு பொருத்திட்டார். இன்னைக்கும் வந்து சிராவையில் வந்து அவங்க வீட்டு வாசலில் அந்த சிலை இருக்கு, அவருடைய வளர்ப்பு மாட்டினுடைய அந்த கொம்பு தாங்கிய ஒரு சிலை வந்து இன்னைக்கு இருக்கு. அது வந்து என்னுடைய இந்த கதைக்கு அப்புறம் கிடைச்சக்கூடிய ஒரு வெற்றி, நிகழ்கால வெற்றி. நான் அதை பார்க்கலாம், இப்பவும் போனாலும் பார்க்கலாம். அந்த சிராவையில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அந்த மாட்டினுடைய சிலை, அந்த ஒரிஜினல் கொம்பு வச்சிருக்கோம்.

0: இப்ப அந்த முனைவர் பட்ட ஆய்வுக்காக அந்த பேசிக்கிறோம் இல்லையா, அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. அந்த மாணவர்கள் அவங்களை வந்து சந்திக்கிறப்ப அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும், ஏதாவது விளக்கம் எல்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த அனுபவங்கள்?
1: இல்ல, அந்த என்னுடைய கதையை வந்து எடுத்து அவங்க அந்த சிவபார்வதின்னு ஒரு மாணவிதான் பண்றாங்க. என்னுடைய கதைகள் எடுக்க இந்த புத்தகம் வந்து நிறையா படைப்புகளை இல்லாமல் ஒரு அஞ்சு ஆறு புத்தகங்களுக்குள்ளே எடுத்து நம்ம முனைவர் பட்டத்துக்கு பண்ணுறமேனு அவங்கக்கிட்ட வந்து ஒரு மனசில் ஒரு ஏதோ ஒரு தாக்கம் நடந்திருக்கும் போல் இருக்கு. அதுக்கு பிறகு ஒரே ஒரு கதையை அந்த டீம் அந்த ஒரு மூணு ப்ரொஃபஸர்கள் அவரு தான் அவங்க கைடு, மூணு பேர் சேர்ந்து அந்த கதையில் என்னுடைய கதைகளில் வாட்சி பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்புறம் யூனிவர்சிட்டி அங்கீகாரத்துக்கு வேண்டி இருந்துச்சு, சென்ற ஆண்டு அது அங்கீகாரம் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் தான் அவங்க அந்த இப்போ என்னுடைய புத்தகங்கள் தொடர்பாக அவங்க வந்து ஆய்வுக் கட்டுரைகள் எழுதிட்டு இருக்காங்க.
0: சரி,
1: ஒவ்வொரு கட்டுரையாக அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருக்குது அவங்க அந்த முடிக்கிறதுக்காண்டி. இனிமேல் தான் என்னுடைய பேடிஎம் மற்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க. அது போக இந்த வார இதழில் வந்து நான் எழுதின கட்டுரை தொகுப்பு அதெல்லாம் எல்லாமே கேட்டிருக்கா. என்னுடைய படைப்புகளும் செய்தி கட்டுரைகளும் இந்த திசையில் இருக்குது. என்னுடைய சமுதாயத்திற்கான என்னுடைய பார்வை என்னங்கிறத இனிமேல் தான் அவங்க ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. அது அந்த மாதிரி ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க.
2: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள். சிறுகதை எழுத்தாளர் குன்றக்குடி கி சிங்கார வடிவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஏதோ இருந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சோ அப்படிங்கிற உணர்வு என்கிட்ட ஒரு இருக்குது. ஒரு நாளைக்கு ஜெயிச்சு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எழுதுவோம், எழுத்துக்களால் சாதிப்போம் அப்படின்னு.
1: இன்னும் நீங்கள் ஒரு எழுத்தாளராக மக்களுக்கு, வாசகர்களுக்கு, நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்க சார்?
0: நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறோங்கிறது வந்து நான் பெரும்பாலும் கதைகளில் வந்து சமுதாயத்துக்குன்னு ஒரு செய்தி சொல்லிடுவேன்.
1: சரி,
0: அதை நான் உணர்வுபூர்வமாக அனுபவித்து சொல்கிற செய்தி சொல்லிடுவேன். அதுலேருந்தே அவங்களுக்கான கருத்துக்கள், சமுதாயத்துக்குங்கிற கருத்துக்களை கதைகளில் தானே சொல்லிடுறேன். தனிப்பட்ட முறையில் நான் பேச்சு இதுலேயோ அதிலே எதுவும் சொன்னதில்லை.
1: சரி,
0: ஆனால் என்னுடைய கதைகளை படித்தாச்சுன்னா அதுக்கான ஒரு செய்தி இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் என்னுடைய கதைகள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் படித்தவங்க பாராட்டிடுவாங்க. வைத்தியநாதன் ஐயா கூட சொல்லியிருந்தாங்க, கதைகளை படித்திருக்கிறேன், கதைகளாகவே போல சிங்காருடைய கதைகள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை விட்டு செல்கின்றனன்னு. அவங்களுடைய ஆசிரியர் பக்கம் கலாரசியன் அதில் வந்து இரண்டு முறை வந்து எனக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த கௌரவம் கொடுத்துருக்காங்க.
1: சரி,
0: எழுத்துக்கள் இது மாதிரியான கௌரவங்கள் பொன்னிலன் ஐயா அதே மாதிரி எழுதியிருக்காங்க. சிங்காரம் வந்து அடியாரின் உதவியாளர்னே எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ கதை எழுதுவாருங்கிறதா இல்லை, கதையை படிக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் என்ன சமுதாயத்துக்கு நிறைய தரணும் அப்படின்னு என்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்புக்கு அணிந்துட சொன்ன பொன்னிலன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன மனசில், அதாவது நம்ம வந்து எழுதுகிறோம், இதே மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் இருக்கு, அவர்களுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி கிடைக்கல. என்ன அதாவது எந்திரிச்சு கையை தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு கையை அவங்க பிடிச்சி இழுத்து விடுறதுனால தான் நம்ம போய் மேலே போகிறோம்.
1: கரம் கொடுத்து வந்து விடுறாங்க,
0: அதாவது எந்திரிச்சு நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவனா கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கையை பிடிச்சி தூக்கி ஏறுப்பா அப்படின்னு சொன்னது இந்த மாதிரியானவருடைய பின்புலம், அந்த இவங்களுடைய சப்போர்ட், அதுதான் வந்து என்னை வந்து இந்த துறையில் வந்து இன்றைக்கி வந்து ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு கொண்டுட்டு வந்திருக்கு. ஒரு தரக்கா இவங்க இறையன் ஐயா வந்து தலைமைச் செயலாளர் ஆன உடனே அந்த தலைமைச் செயலாளர் அறைக்கு வந்து நம்ம எங்களுடைய பொன்னம்புல அடியார் சாமிகள் அவர்கள் வாழ்த்துச் சொல்ல காண்டி போகிறாங்க.
1: சரி,
0: அப்போ வந்து தலைமைச் செயலாளர் அறைங்கிறதுனால வந்து அங்கே வந்து சாமி மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க.
1: சரி,
0: நான் வந்து தலைமைச் செயலாளர் அறைக்கு வெளியில் நிற்கிறேன். அப்போ இறையன்பு சார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலிங் பெல் அடித்து உங்கள் ஓய வர சொல்லி வெளியில் சிங்காரம்னு ஒருத்தர் நிற்பார், அவர் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் உள்ளே போன உடனே சிங்காரத்துக்கு ஒரு சேர் போடுங்க உட்காரட்டோட, அங்கே வந்து ஏற்கனவே அரசு செயலர்கள் இருக்காங்க, சார் தலைமைச் செயலராக இருக்கா, நீ உட்காரு சிங்காரம் உட்காருங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார், நான் உட்காரல, மரியாதை மனசில் இருந்தால் போதும் அவங்க வார்த்தை, நீ உட்காரு அப்படின்னா நான் எனக்கு உட்காரதுக்கான மனசில், சார் நாங்கள் வந்து தலைமைச் செயலாளர் அரைக்கில் வந்து நிற்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிதுன்னா இதுவே எனக்கு கொடுத்த, நீங்கள் கொடுத்த பெரிய கௌரவம் சார்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் அந்த அந்த அது வந்து இறைவன் சார்னுடைய அந்த எளிமையான அந்த பண்பு, ஆனால் இந்த பண்பு அவர்கிட்ட நான் கற்றுக்க முயற்சி செஞ்சு தோத்து போயிட்டேன். ஏன்னா மிகச்சாதாரண ஆளுகளை கூட அங்கீகரிக்கிற தன்மை அவர்கிட்ட இருக்குது. இதை வந்து இறைவன் சார்கிட்ட இருந்து இந்த பண்பை நம்ம எப்படியாவது அங்கே உடனே அங்கீகாரம் பண்ணுவாங்க, உடனே பாராட்டுவாங்க, நம்மளுக்கு அந்த பாராட்டுற மனசை கொண்டுக்கிட்டு வரணும், அதே மாதிரி உடனே பாராட்டணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இறைவன் சார்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதில் நம்ம ஜெயிக்க முடியல, சார் தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காரு.
1: ஒவ்வொருத்தையுமே ஒரு நல்ல நல்ல பண்புகள் பார்த்து நம்ம வந்து அதை உள்வாங்கி நம்ம
0: வளர்ந்துருக்கு. அது நிறைய அசோக் பெரியசாமி வந்து அவங்களோட பட்டிமன்றங்களுக்கெல்லாம் போயெல்லாம் நிறையா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நடுவர்களாக இருக்கிற ஊரெலாம் அன்னைக்கு பெரியசாமியினுடைய அணித்தலைமையின் அவங்கக்கிட்ட ஒரு அணியிலிருந்து பேசினவங்க தான் நிறைய பேச்சாளர்களை நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன். அவருடைய கருத்துக்கள்லாம் நான் சரியாக 18வது வயசில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து எங்களுடைய குருமா சன்னிதானம் தவத்தில் குன்றக்குடி அடியார் அவர்கள் எனக்கு கொடுத்தா, அது அதெல்லாம் வந்து பெரிய பேர். அதாவது நம்ம ஒரு இடத்துல போய் ஒருத்தருடைய பேச்சை கேட்குறோன்னா கூட சொந்த செலவில் போகணும், சாப்பிடணும், நிற்கணும், பஸ் பிடிச்சி போகணும், நின்று வரணும், எல்லாம் சொந்த செலவு. அவங்களே அவங்க செலவில் காரில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்மளை பேச்சை கேளுன்னு சொல்லி நீ அந்த கருத்தை எழுதி என்கிட்ட கொடுன்னு சொல்லி 100 ரூபா காசும் கொடுக்கக்கூடிய
1: கரும்பு திங்க கூலி கொடுத்த
0: மாதிரி அடிப்படையாக இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கிற சாமியும் அந்த தமிழகத்தினுடைய தலைசிறந்த இலக்கியவாதிகளை எல்லாம் அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு போய் பார்க்குற அளவுக்கு பேசுகிற அளவுக்கான அவங்களோட கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம்ங்கிற அந்த இதுதான் எனக்கு கொடுத்துருக்கு.
1: பேச்சு வாக்கில் சொன்னீங்க நீங்கள் வந்து நேரடியாக கதைக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நிறைய எழுத்தாளர்களோட கதைகள்லாம் படிக்கிறோம், நிறைய வர்ணனைகள்லாம் இருக்கும், வர்ணனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கான காரணம் என்ன சார்?
0: எனக்கு வந்து அந்த நான் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக சொல்லணும், ஏன்னா அந்த வர்ணனைகள் கொண்டு போயாச்சுன்னா அந்த கதை மாந்தர்களை வந்து அவருடைய அந்த பகுதி குறைஞ்சிடும். இப்போ வர்ற காலகட்டங்கள்லாம் ஒரு 1000 வார்த்தைகளினுடைய அடிப்படையில் தான் கதை எழுத சொல்கிறாங்க.
1: சரி,
0: இப்போ நம்ம அகில இந்திய வானொலியிலையுமே வந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் 12 நிமிஷம்னு கால நிர்ணய

0: பண்ணிடுறாங்க.
1: சரி,
0: பத்திரிகைகளை போனால் 1000 வார்த்தை 500 வார்த்தை அப்படின்னு அவங்க வார்த்தைகளில் பத்திரிகைகள் நிர்ணயம் பண்ணுது.
1: சரி,
0: நிமிடங்களில் வந்து அகில இந்திய வானொலி நிலையம் வந்து நிர்ணயம் பண்ணுது. அதுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரணுங்கல்ல வர்ணனைகள் வந்து அந்த, அதாவது இப்போ கதை மாந்தரே சொன்னாங்கன்னா நம்ம விஷயங்களை சொல்கிறப்ப அவங்களும் நம்ம என்னுடைய கதை மாந்தரே சொல்கிற மாதிரி கொண்டு போவேன் நான். இப்போ நான் அப்படின்னா அந்த கதை மாந்தர் அப்படித்தான் நான் சொல்லுவேன். அதனால நான் அந்த சுற்றி இருக்க இடங்களை விவரிக்கிறது
1: இல்லை.
0: இப்போ அன்னைக்கு வந்து காட்சிப்படுத்தப்பட்ட அந்த அப்போ அந்த திரைத்துறை மட்டும்தானே இருந்துச்சு. இப்போ ஜெயகந்தனையா அவங்க காலகட்டங்களில் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவோ மற்றதோ கிடையாது. இன்றைக்கி எல்லா காட்சியிலையும் பார்க்குறாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து அவங்க நினச்சிக்கிடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் அந்த மீடியாக்களில் வர்றதை வச்சு மார்க்கெட்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கற்பனை பண்ணுற அளவுக்கான வந்ததுனால அந்த கற்பனைகளை நான் கொண்டு போகிறது கிடையாது.
1: சரி, சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறீங்க, ஒரு பக்க கதைகள் எழுதியிருக்கிறீங்க, அது போக நாவல்ங்கிற மாதிரி ஏதாவது எழுதுறதுக்கான எதிர்கால திட்டங்களை வச்சுருக்கீங்க?
0: இல்லை வச்சுருக்கிறேன், ஆனால் வந்து இன்னும் அது நான் ஆரம்பிக்கல. அது வந்து எப்படின்னா ஒரு நாவல் எழுதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆகும். அது நிறையா ஒரு செய்திய மையக்கருத்து என்னால் என்ன எடுத்து அதை நான் ஒரு நாவல் செய்யணும்
1: சரி
0: அப்படின்னு ஒரு ஆசை. எனக்கு நான் வந்து குன்றக்குடி பொன்னம்பலாடியார் அவங்க பட்டத்துக்கு வந்ததுலேருந்து அவங்க வந்து பூர்வி வந்து மதுரை, அவங்க வந்து இங்கே கல்லூரி கல்வி அவங்க முடித்தது காலத்துலேருந்து அவங்களோட இருந்திருக்கிறேன். அதிகமாக நான் தான் அவங்களோட பயணம் பண்ணியிருக்கேன். அதனால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னு எழுதி ஒரு 2-3 சாப்டர் பண்ணியிருக்கேன். அது ஒரு 10-15 சாப்டர் அது பண்ணிவிட்டு அடுத்து அந்த நாவல் அந்த இதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை பதிவு பண்ணணும். ஏன்னா நம்மவே அருகில் இருந்திருக்கிறோம், நம்மளுக்கு எழுத தெரியுங்களா அந்த செய்திகளை விட்டுறாமல் கொண்டுட்டு போகணும். இன்னொருத்த எழுதுனாங்கன்னா இப்போ நான் சொல்லி கேட்டு தான் எழுத முடியும், இது வந்து நான் பார்த்ததே எழுத முடியும். அதனால் நான் பதிவு பண்ணணும்னு அதை ஆசைப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது
1: சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட எழுத்து பணி ஆரம்ப காலத்திலேருந்து எப்படி நீங்கள் எழுத்து துறையில் வந்தீங்க, சிறு வயதுலேருந்து எப்படி நீங்கள் எழுத ஆரம்பித்து சிறுகதை தொகுப்புகள் கட்டுரைகள் அதுபோக எதிர்கால திட்டங்கள் பற்றி நிறையா சொன்னீங்க. உங்களை இலக்கிய துறையில் எழுத்து துறையில் வந்து உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தோளோடு தோளாக நின்று உங்களுக்கு வந்து எல்லா உதவிகள் செஞ்சவங்களாம் நீங்கள் நன்றியோடு இன்னும் நீங்கள் நினச்சி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அகில இந்திய வானொலியில் நீங்கள் உங்களோட சிறுகதைகள் உங்களோட படைப்புகள் வந்து வெளியானதை ரொம்ப பெருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் அகில இந்திய வானொலியில் வந்து உங்களோட நேரத்தை செலவழித்து நிறைய தகவல்களை உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
0: நிறைய நாட்கள் இதே அறையில் வந்து இந்த அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய அறையில் வந்து சிறுகதைகளைக்காண்டி ஒரு தேர்வு எழுதுகிற மாணவன் மாதிரி அந்த நான் வந்து உட்காந்து அந்த கதைகளை வாசிச்சிருக்கிறேன். அப்போலாம் ஒரு டென்ஷனோட ஒரு பரபரப்போட, அதாவது வளர்த்து விட்டுட்டு ஒரு மனிதனை வளர்த்து விட்டுட்டு எப்படி வளர்ந்த அப்படின்னு இன்றைக்கி அகில இந்திய வானொலி மதுரை வானொலி நிலையம் வந்து என்னை கேட்குது. எனக்கு அதாவது எல்லா நாளும் ஒரு கால வரையறை, 12 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் கதை இருக்கணும், 15 நிமிஷத்துக்குள்ளே கதை இருக்கணும்னா இன்றைக்கி என்னை வளர்த்து விட்டுட்டு எப்படி வளர்ந்தேன்னு கேட்குறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் செலவழித்து எனக்கு வானொலி நிலையம் வந்து எனக்கு இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கு. இந்த வானொலி நிலையத்தாருக்கும் என்னை வளர்த்து விட்ட இன்றைக்கி நான் இந்த அறையில் வந்து நான் உட்கார்றப்ப எனக்கு எதிரே இருந்து ஒளிப்பதிவு பண்ணது யாராருங்கிறதெல்லாம் எனக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுத்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள்லாம் எனக்கு ஜோதிமணி மேடம், சுந்தராவுடையப்பன் சாரு, சக்கரை முருகேச பாண்டியன் சாரு இவங்கெல்லாம் பணி நிறைவு பெற்றதுனால அவங்கள சொல்கிறேன். ஒளிப்பதிவு செஞ்சவங்க அதெல்லாம் என் கண் முன்னால் வர்றாங்க. ஒருத்தலாக வந்து உட்காந்துருக்க மாதிரியான தோற்றம் இருக்குது. வளர்த்து விட்டுட்டு எப்படி வளர்ந்தேன்னு கேட்டு இன்றைக்கி எனக்கு 1 மணி நேரம் தந்த அகில இந்திய வானொலி நிலையம் மதுரைக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சாதாரண எப்படின்னா கம்மாயில் கிடக்கிற ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பொம்மையாக வச்சு கோபுரத்தில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் நீ அழகாக இருக்கியா அப்படின்னு அந்த பொம்மைக்கிட்ட கேட்குறது மாதிரி இருக்குது. ஆனால் களிமண் மாதிரி இருந்ததை தான் பொம்மையாக்கி வச்சுருக்க அகில இந்திய வானிலையா இன்றைக்கி அழகாக இருக்கியான்னு நீ கேட்குறது மாதிரி இருக்குது. அதனால் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இதுவரை வாழ்வை வளப்படுத்தும் சிறுகதைகள், சிறுகதை எழுத்தாளர் குன்றக்குடி கி சிங்கார வடிவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் LNG ரவிசங்கர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை

0: 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
0: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
0: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
0: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே ஸ்நேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதல் ஸ்நேகிதி, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: என்ன
2: பாட்டு கேக்க போறீங்க?
3: 1000 வாசல் இதயம் படம் பேரு. அதுல மகாராணி உடை தேடிங்கிற பாட்டு.
2: சரி, கேட்டலாமா?
3: நன்றி.
2: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:06 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? செல்வி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க? வெற்றி மேல வெற்றிதான். இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரிங்கம்மா, பாடல் கேட்டலாமா? சரிம்மா, எல்லாருக்காகவும் இந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றிம்மா, உங்களுக்காக வருகிறது பாடல்.

0: நம்ம கையில் வெள்ளி காசு என்றுமே எங்க பையில்
1: பெருசு. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, மதுரை வானொலி நிலையம், சேவை

0: செய்திகள் பகுதி சின்ன சொக்கி குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சகுந்தலா, ஜெய்கிந்துபுரம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க
2: மேடம்? இருக்கோடுகள் படம் மேடம். நகை மன்னன் கூழிக்கவை மனதில் நீங்க வேகமா சொல்லிடுற மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: பாரதியார் பாட்டு. எண்பதில் தாயும் மகிழ்ந்து குழாறு இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தையராயிரம் ஆண்டுகளில் ஆண்டு முடிந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்தது நின்னாடே, இதை வந்தன் கூடி மனத்தில் இழுத்து என் வாயுரா வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. அப்புறம் நாலு பேர் படிக்கிறதுக்கிட்டே கருத்து.
0: அது இன்னொரு நாள் சொல்லிக்கலாம்.
2: ஆகாது யார் மாட்டும் இழகள் ஆகாது, நீங்களும் விழிப்போடு இருத்தல் வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் கேட்டு ரசிக்கலாம். 12:15 நவரா

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: सुरक्षा स्कीम के टेली लॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेली लॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 12:21. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்ப்பா. சரி, என்ன பாட்டு? அழகே உன்னை ஆராதிக்கிறேன்ங்கிற படத்துல

0: ஒரு இனிமையான பாடலை கல்யாணி மேனன்ங்கிறவங்க பாடியிருப்பாங்க, அந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புங்களேன்.
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் கேட்டலாமா?
0: நன்றிமா.
1: நன்றி நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:26. சிநேகிதி நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த சிநேகிதி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: பேசுங்க
2: மேடம். உங்க செந்தோடி மரத்துக்கு வணக்கம் தரும். மேடம், காலேஜ்ல இருந்து பஞ்சவர்ணம் பேசும்போது நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். பஞ்சவர்ணம் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: படம் பேர் வந்து முகவரி மேடம். அதுல வந்து ஆண்டு நூற்றாண்டே உள்ளாண்டு நூற்றாண்டே அந்த பாட்டு போடுங்க மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம் மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 12:35 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஒருத்தர் இசை.

0: புயல் சின்ன சின்ன சந்தத்தில் அந்த போர் நடத்தும் செங்கமலம் சிரிக்குது சங்கமத்தை நினைக்குது.
1: சிநேகிதி நிகழ்ச்சியில சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களோடு கேட்டு இணைந்திருந்தும் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை ஜூலாக

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமை மிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும், அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும், பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16

0: குடியரசுக் கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும் ஷ்லிச்சா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10 21-8 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமஸ்கார், மேன் கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பாராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மே ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: கர்ணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: நேரம் 12:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது ஸ்நேகிதியே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலங்களை கடந்தும் காதுகளை வருடியும் இதயங்களை வருடி நிற்கும் இனிய பாடல்களாய், மண்ணின் மனமும் மனதின் நினைவுகளும் மறக்க முடியாத திரைப்பட தருணங்களும் கலந்து வரும் இசை வருந்தாக உங்கள் செவிகளுக்கு இது வசந்த கானங்கள். காலத்தால் அழியாத குரல்கள், என்றும் எளிமையாக இருக்கும் இசைகள், இந்த நினைவுகளோடு மலர்கிறது வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. முதல் பாடலாக நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் தேன் நிலவு. ஸ்ரீதர் டைரக்ஷனில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஏஎம் ராஜா இசையமைப்பில் பாடல் இசைக்கு காத்திருக்கிறது.
1: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா.

பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால்லிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை கேடி ஓடி வந்த காளை அல்லவா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா.

வாழலாமா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா, பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா, பாட்டு பாடவா பார்த்து பேசவா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:05. தமிழின் இனிமையையும் இசையின் மகிழ்ச்சியையும் இதயங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. காலங்களை கடந்தும் இதயங்களை வருடியும் நிற்கும் இனிய பழைய திரைப்பட பாடல்களை வசனை காணங்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பி. சுசிலா அவர்களின் குரலில் பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காக.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 1:12, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தை கானங்கள் கேட்டுட்ருக்கோம். இசை என்றாலே நினைவுகள், பழைய பாடல்கள் என்றாலே மனதில் மலரும் மகிழ்ச்சிகள். வசந்தை கானங்கள் கேட்டு இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் மனப்பந்தல். பாடல் இசைக்கிறது பி. சுசிலா அவர்களின் குரலில்.

நேரம் 1:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீர்கள் கேட்டிணைந்திருப்பது காலத்தால் அழியாத குரல்கள், இன்றும் இளமையாக இருக்கும் பாடல்கள் என்று வசந்த காலங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்லிசையும் மென்மையான நினைவுகளும் கலந்து வரும் இசை விருந்தாக வசந்த கானங்கள். அடுத்த பாடல் அரசு கட்டளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்களின் குரலில் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:27 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் நாம் கேட்கவிருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் PC சில குரல்களில் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:32 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். அடுத்த பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில் காற்றலைகளில் இசைக்கிறது.

நேரம் 1:39 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 வசனகானங்கள் தரக்கூடிய அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல்லாரும் ஈஸ்வரி குரல் கொடுக்க எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது பஸ்மை கானங்கள். கேட்டு ரசித்த அனைத்து பாடல்களுமே உங்கள் மனசுக்கு படுத்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பஸ்மை கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 1 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும், செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104 ரூபாய் 49 காசுகளாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 11 காசுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும், தகவல் கட்டுப்பாட்டையும், தூதரக சமிஞ்சலையும், பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்துச் சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெருநாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 ஆண்டு நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று

0: விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குனர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை 100 நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்று.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதம் அடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம்படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரிய வந்தது. தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து

0: உயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திருநாரை அணைப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
1: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லிசை சுதந்திர காற்றாய்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
1: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய வானொலி மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரையிசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம். 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
3: வணக்கம், என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் கேட்குறது எனக்கு ஹேபிட்டு. எஃப்எம்மில் கேட்குற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்கிறாங்க. காலை 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க.
4: இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சேர்த்துக்கோங்க. தண்ணீர் 1 டம்ளருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் 1-7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
3: அதை கேட்பேன். விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள், இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேட்கறது எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா நான் கருதுறேன்.
5: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா மல்லாபுரம்ன்ற கிராமத்தில் ஆல்வின்ற நபர் பேசுகிறேன். எனக்கு எஃப்எம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துமை புத்துணர்ச்சியாக கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
6: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரல பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால் வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு 2 வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சக்காமலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
5: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து

0: கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலியமா எனக்கு வந்து தெரியுங்க. என்னதான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி டிவியே அதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால. ஆனா இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னன்னா வினா விடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவாரு, குழந்தைங்களால பத்தி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: வணக்கம், என்னோட பெயர் பவித்ரா, நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்குது, அதில் நாங்கள் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன வயசில் நிறையா அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்போவுமே கூட நிறையா தொடர்புன்னு தான் சொல்லணும். நிறைய ரேடியோவில் பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோவில் பாட்டு கேட்பேன்னா, தனியாக நம்ம பாட்டு போட்டு கேட்டால் அது தனியாக ஓடும். ஆனால் ரேடியோவில் கேட்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமையை போக்குற ஒரு இதாக தான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் தருமபுரி ரெடியை பத்தி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகள் ஆகட்டும், ஏன்னா இப்ப எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல மருத்துவம் எல்லாம் பத்தி நிறைய கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நைட்டு தூங்கும் போது அந்த 90s பாடல்களை அந்த மெலோடிஸ் கேட்டுட்டு தூங்குவேன். சில நேரம் அதை ஆஃப் பண்ணாம அப்படியே தூங்கிடுவேன்.

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னோர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டியிருக்கும்.
1: நடுவில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து

0: அதில் போட்டு விடுவாங்க. இப்போ இப்படி வட்டமாக இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிடாது, லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை புறா எடுத்து திரும்ப சளிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். 6 மாதத்துக்கு பல்பொடி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: செய்திகள், இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நமது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள், சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது.

0: கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நம்மளது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள். சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவத்தல், பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள். இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
1: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
2: வணக்கம்
1: சமர்விழி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா அழகா வந்திருக்கீங்க. சரி, எங்க இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கு சரியா தெரியாது இல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
2: நங்கவள்ளி பக்கம்.
1: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்லிட்டீங்க. சரி, ஒன்னாவது படிக்கீங்களா ரெண்டாவது? நீங்க
2: ஒன்னாவது.
1: நல்லா படிக்கிறீங்களா?
2: எஸ்.
1: என்ன நல்லா படிக்கிறீங்க?
2: பாட்டு கதை.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்விழி?
2: பாட்டு.
1: சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது
2: அது? ஸ்பீச்.
1: நீங்க சொல்லுங்க.
2: குட் மார்னிங் எவ்ரிவன், மை நேம் இஸ் சமர்விழி, ஐ அம் ஸ்டடிங் இன் பியூபி ஸ்கூல், மை ஸ்கூல் இஸ் வெரி நைஸ், டீச் மீ குட் திங்ஸ், ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் மை ஸ்கூல், வி ப்ளே அண்ட் லேர்ன் டுகெதர், ஐ லவ் மை ஸ்கூல், தேங்க் யூ.
0: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த மாணவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள், இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள், இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளியிருப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
3: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் திறக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி மொட்டை மாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
8: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
7: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
8: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
9: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
11: நேரம் 2:30. வணக்கம் நேர்களே, மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெம்மாங்கு பாடல்கள் கேட்கறதுக்காக தயாராக இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். எல்லாரையும் தட்டி எழுப்பலாமா தெம்மாங்கு பாடல் மூலமாக?
12: ரெடியா?

பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

மனசு தங்கம்.

GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும்.

0: எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:35 ஆயிச்சுங்க. நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல்களாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம், தேமாங்க பாடல்கள்.

நேரம் 2:40 ஆச்சுங்க. தெம்மாங்கு பாடல்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கோம். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:45.

தெமாங்க பாடல்கள் கேட்கறது ஒரு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை வழங்கிட்டு இருக்குது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரன் பண்பலை 100.9.

ஊருல போல கட்டல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடல.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவு பெறுகிறது தெம்மாங்கு பாடல்கள். விடைபெறுகிறேன் கிளாரா.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
5: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு.

0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை ஜில்லாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தினார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக தான் கேட்க காத்திருக்கிறோம். சுதாகர் எம் ஆர் ராதிகா நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. பாடல் கேட்கலாம் எஸ் ஜானகி குரல்களில், கங்கை அமரன் பாடல் வரிகளில். பாடலிசைக்கிறது காற்றலைகளில்.

0: நேரம் 3:08.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது

0: மெல்ல வரும் பாட்டு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நாம் கேட்கவிருப்பது நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல் கொடுக்க பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் பாடலிசுகிறது காற்றலைகளில்.

0: கேட்கும் திசையெல்லாம் இன்னிசைச்சார்ல இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: அடுத்த பாடல் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் எங்க ஒரு ராசாதி திரைப்படத்திற்காக கங்கை அமரன் இசையமைப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போறோம். மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா குரல்களில் முத்துலிங்கம் பாடல் வரிகளில் நம்ம கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் ஊர்காவலன் திரைப்படத்துக்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல். கேட்டு சிக்கலாம் காற்றலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:25. ஆகாஷ்வாணி மதுரை

0: மாற்றங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் நாம் கேட்கவிருப்பது நானே ராஜா நானே மந்திரை திரைப்படத்திற்காக விஜயகாந்த், ராதிகா, ஜீவிதா மற்றும் பலர் நடித்த இந்த திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்கவிருக்கிறோம். வாலி அவர்களின் வரிகள்ல பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுஷீலா குரல்கள்ல பாடல் இசைக்கிறது.

ஒட்டி கோடை காலம் நீ வந்தால் திருச்சி கண்ணரா.

0: அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேட்கும் திசையெல்லாம் இன்னிசை சேர்லாய் இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக நாம் கேட்கவிருப்பது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக தான் வர காத்திருக்கிறது. வைரமுத்துவின் கவி வரிகளில் KJ யேசுதாஸ் மற்றும் மஞ்சுளா குரல்கள்ல பாடல் இசைக்கிறது.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 3:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் கே எஸ் சித்ரா குரல் கொடுக்க கங்கை அமரனின் பாடல் வரிகளில் கேட்டு ரசிக்கலாம். பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 3:59 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது மெல்ல வரும் பாட்டு. மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 3:00. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர்

திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகரணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வென்றது. ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகரணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்ட கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரத்தாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
9: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு. இன்னைக்கு என்ன விளையாட போறோம், நேர்கள் காத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்னடா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்றத சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா சொல்லிடலாம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்றதான் இன்றைய ஆட்டக்களத்துடைய தலைப்பு. சரி, சூப்பரா இருக்கேப்பா, யார் விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைய ஆட்டக்களத்தில் உங்களோட விளையாட காத்திருப்பது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
11: கிளாரா.
1: கண்டிப்பா சேர்த்துக்கலாம். சரி, ஓகே, சூப்பரா ஓபனிங்கும் கொடுத்துட்டீங்க இல்லையா.
11: ஆமா, பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நேயர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமானதை ஒண்ணு கொடுத்து அவங்க பாவம் முயற்சி பண்றதுக்கு, ஐயோ நம்ம வந்து ஜெயிச்சிருவோமா அப்படின்ற ஒரு தயக்கமே இல்லாம விளையாடணும். அதுதான் எங்களுடைய ஆட்டக்காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி இன்னைக்கு ரொம்ப ஈஸிங்க. என்ன அப்படின்னா, நாங்க போடுறத வந்து நீங்க அப்படியே நீங்க பாடி காட்டணும். நாங்க ரெடியா வச்சிருக்கிறோம், அதை நாங்க போட்டு காட்டுவோம், நீங்க அதை அப்படியே நீங்க பாடிக்கணும், அவ்வளவுதாங்க. அதுதான் இன்னைக்கு ரொம்ப எளிமையான வசந்தன் கோவின் ஆட்டக்காலம். நேரில் காத்துட்டு இருக்காங்க. முதல் நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்காங்கன்றத கேட்டுலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
11: வணக்கம், லைன்ல இருக்கீங்க? இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்துட்டு இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இப்படி இருக்கும் அப்படி

0: இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறத விட, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே போட்டு காட்டிட்டு அப்படி திரும்பி வரும்போது இதில் என்ன நேயர்களுக்கான ஒரு சந்தோஷம் இருக்குது, கூடவே இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா?
1: என்ன சொல்கிறீங்க?
0: அதாவது இப்போ ஒரு விஷயத்தை வந்துட்டு, இப்போ 2+2=4 இந்த மாதிரி நான் வந்துட்டு 2+2 எவ்வளவு அப்படின்னா கேட்பேன். அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் கூட்டிட்டு ஓகே ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா 4 அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. இது வந்து இதனால உங்களுக்கு ஒரு கணக்கு, ஒரு சின்னதாக ஒரு எளிமையான ஒரு கணக்கு வந்து உங்களுக்கு தெரிய வருது. இப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது கற்றுக்கிறது. இதே இது நான் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம இன்றைக்கி ஆட்டக்காலத்தில் நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து நாங்கள் ஒரு இதை நாங்கள் போட்டு காட்டுவோம், பாடலேருந்து நாங்கள் போட்டு காட்டுவோம். நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் திருப்பி பாடணும், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாடணும் நம்ம சொல்கிறோம். இதில் நேயர்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு என்ன?
1: அதாவது முத வந்து நம்மளால பாட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருக்கும். இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பாங்களே.
0: கண்டிப்பா ஒண்ணு
1: முயற்சி பண்ணா ஒரு திருப்தி இருக்கும்.
0: ஓகே, அடுத்தது
1: நம்ம ஆகாஷ்வாணியில பங்கு பெற்றோம் அப்படின்றதே ஒரு வெற்றி தானே.
0: ஆஹா,
1: அதையும் நினைச்சு கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்களே.
0: ரெண்டு கரெக்ட். மூணாவது
1: பிறவு. இதை தாண்டி வேற என்ன விஷயம் இருக்கு?
0: என்ன இருக்குது அப்படின்னா இதுல வந்துட்டு ஒரு மெமரி பவர், மனப்பாட சக்தி இருக்குது. ஒரு விஷயத்தை நாங்கள் போட்டு காட்டுறோம், அதை நீங்கள் கரெக்டாக நிதானமாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு திரும்ப அதே மாதிரி நீங்கள் பாடும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு மனப்பாட சக்தி. அப்போ மொத்தத்தில் 1, 2, 3 அப்படின்ற 3 வந்து நேயர்களுக்காக நாங்கள் வழங்குறதுக்காக காட்டிட்டு இருக்கோம். வசந்தன் கோவி நாட்டு காலத்தில் நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மதுரை கைத்தறி நகர் ஸ்ரீதேவி குமரன் பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம். நலமா இருக்கோம், நலமா இருக்கோம். நீங்க பேசுறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் அப்படி நாங்க கேட்க மாட்டோம், ஏன்னா நாங்க எங்களுடைய பாடல் தான் நாங்க கொடுப்போம்.
1: அப்புறதுக்கு தேவையில்லாம கேட்டுட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே, விதிமுறைகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? இன்றைய ஆட்டக்களத்துடைய தலைப்பு என்ன?
2: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
1: சூப்பர். இப்ப உங்களுக்கான பாடல் வழங்கிடலாமா?
2: வழங்குங்க மேடம்.

0: அப்படியே பாடுங்க, அப்படியே
1: அதே மாதிரி
2: அதே மாதிரி.
0: ஆமா, கேக்க அவளோடு காத்துட்டு இருக்கோம்.
2: ஜிங்கே ஜிங்கே ஜிங்கே சா, ஜிங்கே ஜிங்கே ஜிங்கே சா. அதே மேடம்.
0: ஆ, கரெக்ட். அப்படியே பாடிட்டே இருங்க.
2: ஓ, ஜிங்கே சா ஜிங்கே சா, ஜிங்கே ஜிங்கே ஜிங்கே சா, ஜிங்கே சா ஜிங்கே சா, ஜிங்கே ஜிங்கே ஜிங்கே சா.
0: இப்படிதான் வந்துச்சா?
2: ஆமா மேடம்,
0: இப்படிதான் வந்துச்சான்னு தெரியும். இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாமே, கரெக்டா இருக்கான்னு பாப்போம். இல்லைன்னா திரும்ப பாடணும், சரிங்களா?

0: இங்க பாடுங்க.
1: ஜிங்கிச்சா ஜிங்கே ஜிங்கே சா, ஜிங்கிச்சா ஜிங்கே ஜிங்கே சா, ஜிங்கிச்சா ஜிங்கே ஜிங்கே சா, ஜிங்கிச்சா ஜிங்கே ஜிங்கே சா.
0: அப்புறம் அப்படி இன்னொன்னு வருமே, அதே ஜிங்கிஜாவை வேற மாதிரி பாடுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி நேபில் வந்தமைக்கு. தொடர்ந்து அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் தொடரலாம்.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தன் கோவில் நாட்டுக்கழம் விளாண்டுட்டு இருக்கோங்க. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் ரொம்ப உற்சாகமாக வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்தது யார் வராங்க அப்படின்றத காத்துட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா, நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம், நீங்கள் பாடுறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்றத கேட்டுலாமே. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஆனந்தகுமார், வடக்கு மாவட்டம்.
3: சூப்பருங்கய்யா. சரி, ஓகே. எனக்கு வந்து என்ன விளையாண்டுட்டு இருக்கோம், தலைப்பு தலைப்பு
1: நாங்க ப்ளே பண்ணுவோம், நீங்க பாடுவீங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பேர்லாம் வச்சிருக்கோம், நீங்க சொல்லுங்க.
3: மூளை எல்லாம் கசக்கி வச்சிருக்கோமா இல்லையா?

0: அதாவது
1: நாங்க ரெடி,
2: நீங்க ரெடியா?
1: ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு. எக்ஸாக்ட்லி சரிங்களா, ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு. இன்னைக்கு அந்த விளையாடு விளையாண்டுட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். அது என்னன்னா, நாங்க ரெடி நீங்க ரெடியா. அதை திருப்பி நீங்க உங்களுடைய குரல்ல
2: கேட்கணும். அலோ பண்ணுவாங்க
1: உங்களுக்கான அந்த பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.

0: விளையாடிடலாமா? சாரி, பாடிடலாமா?
1: இப்படிதான் வந்துச்சா முதல்ல? திரும்ப ஒரு தடவை பாடுங்க. இல்ல ஆச்சு, ஓகே, அடுத்தது ஏதோ சொல்றீங்களா? சொல்லுங்க.
0: ஆச்சு ஆவச்சா?
1: இந்த உங்களுக்காக திரும்ப ஒரு முறை நல்லா கவனமா கேளுங்க.

0: ம், விளையாடிடலாமா? சாரி, பாடிடலாமா?
1: பாடலாம் மேடம்.
2: இப்படிதான் வந்துச்சா முதல்ல? திரும்ப ஒரு தடவை பாடுங்க. இல்ல ஆச்சு, ஓகே, அடுத்தது ஏதோ சொல்றீங்களா? சொல்லுங்க.
0: ஆச்சு ஆவச்சா?
2: இந்த உங்களுக்காக திரும்ப ஒரு முறை நல்லா கவனமா கேளுங்க.

0: வழங்கப்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வசந்தன் கோவில் நாட்டக்கழகம் வந்து நேரோட ரொம்ப உற்சாகமாக கோலாகலமாக நம்ம விளையாண்டுருக்கோம். ரொம்ப அருமையாக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. நான் அவங்க பாடுறதை கேட்கும் போது நமக்கு சந்தோஷமாகவும் இருந்துகிட்ருக்குது, பாடலை கேட்கவும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குது. இந்த சந்தோஷத்தோடு இப்போ நம்மளோட ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா?
2: கண்டிப்பா கேட்டலாம். இது ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க. வசந்தன் கோவில் ஆட்ட கலம்.

0: உற்சாகமா முயற்சி பண்ணி பாடுறதுக்கு இன்னும் நல்லா பாடனா இன்னும் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துட்டு இருக்கும். அந்த வரிசையில நம்ம கூட காத்துட்டு இருக்க நேயர் யார் இங்கிருந்து வந்திருக்காங்கன்றத கேட்டலாமே. வணக்கம். மாலை வணக்கம் சொல்ற அது யாரு எங்க இருந்து? ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சுவாமி, நான் இன்னைக்கு என்ன விளையாண்டு இருக்கோம்? இதுல இருக்க வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் உங்களுக்கு என்ன முயற்சி? புரியல. சரி, உங்களுக்காக வேற ஒண்ணு.
1: இந்த வாட்டி ரொம்ப எளிமையா வந்துருச்சு.
0: இல்ல தவறு.
1: மீண்டும் ஒருமுறை அந்த இசைக்கிட்டு கேக்குறீங்களா?
0: ரொம்ப நன்றி. ரொம்ப
1: ஒவ்வொரு எழுத்து மூன்று முறை வந்து கொண்டிருக்கிறது.
0: ரொம்ப நன்றி.
1: ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணாங்க. தொடர்ந்து நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற கேமை விளையாட காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்,
0: இது வசந்தன் கோவின் ஆட்டக்குளம். வருக. வணக்கம். சொல்லுங்க சக்தி, இன்னைக்கு என்ன விளையாண்டு இருக்கோம்? ரொம்ப நலமா இருக்கோம். கேட்டது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான அந்த இது வந்துட்டு இருக்குது. கேளுங்க அந்த பாடலோட வரி.

0: ரொம்ப பரிச்சயமான பாடல், அதனால ஈஸியா பாடிடலாம் இல்லையா? என்ன குடுக்கறீங்க? இந்தா இந்தான் சொல்றீங்க?
1: இன்னொரு முறை, இன்னொரு முறை. நல்லா கவனமா கேட்கணும் சரிங்களா? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க.

0: இப்ப பாடுங்க. அதாவது அங்க இந்தாகேன்னு வருது, இங்க ஜிந்தாகேன்னு வர மாதிரியே இருக்கு.
1: அப்படிதான் நீங்க கேட்டுக்கணும், அவங்க பாடுறத நீங்க அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கணும்.
0: அப்படி
1: ஆமா, அப்படிதானேப்பா?
0: சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி. நீப்பில் வந்த மைக்கு தொடர்ந்து ஆட்டக்களத்தில் நாங்க ரெடி, நீங்க ரெடியா? விளையாட்டு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 4:24
1: எங்களுடைய விருப்பம். 4:25
0: அதாவது இது என்ன ஆர்ஜேக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. எதுக்கு நம்ம வந்து நேர்கள்ட்ட வந்து ரிஸ்க்லாம் எடுத்துக்க கூடாது? அழகா வானொலி வந்து ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. கேட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி வானொலி ஆஃப் பண்ணிடக்கூடாது இல்லையா?
1: காத்துட்டு இருக்கு நேயர், வணக்கம்.
0: சரி ஓகே, தொடர்ந்து ரெண்டு நேர்ட்ட பேசினால ஒரு சூப்பரா பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
1: கேட்டுட்டு வந்துடலாமே, அவளோட காத்துட்டு இருக்கோம். இது வசந்தன் கோவின் அட்டக்களம்.
2: ரெண்டு கண்ணையும் எட்டு தசை கூச்சலில கை தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல எங்கோ அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: மாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்ட கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 4:30. அதிரடியான அமர்க்களமான ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டமான ஆட்டக்களம். நேர்கள் வந்து பாடி ரொம்ப அருமையா உற்சாகமா வந்து விளையாட்டு ஓடிட்டு இருக்குது. அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். லைன் கட் ஆயிருச்சு. ஒரு முறை நம்பர் சொல்லிடலாமா?
4: கண்டிப்பா சொல்லிடலாம். கேம் சூப்பரா இருக்கே, எங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆசையா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா போன் எடுக்க டயல் பண்ணுங்க. 0452 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 25:30-170 அறிமுக நேர்களும், 25:30-171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். மறந்துடாதீங்க, இன்றைய ஆட்டக்களத்துல நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு தான் விளையாடிட்டு இருக்கோம்.
3: நாங்க ரெடியா இருந்துட்டு இருக்கோம், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க ரெடியானா குட் குட் ஓடியாங்க. வணக்கம்.
5: இளமைத்தரும் இசை ஊற்று, கவிப்பாடும் இசை காற்று. மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அன்பு சகோதரிகள் இரு சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம் சொல்றது யாருங்க இருந்து பேசுறது?
5: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சகோதரன்.
3: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நாங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
5: நீங்க ரெடி, நாங்க ரெடி.
4: அப்படியே மாத்தியாச்சு. நாங்க ரெடி, நீங்க ரெடியா தான் விளையாடிட்டு இருக்கோம்.

0: எனக்குபடி கரெக்ட் தான். ஏனா அவங்க சொல்லும்போது நீங்க நாங்க ரெடி
1: அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது.
2: இப்போ நான் சொல்றது நான் ரெடி நீங்க ரெடியான்னு கேக்குறீங்க.
1: ஓ எங்களை கேக்குறீங்களா? சரி ஓகே நாங்க ரெடியா தான் இருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் இசை கேட்டு கேட்டலாமா?
2: அந்த காக்கி கீக்குக்கு அந்த சிங்காரவனல்ல இருந்து கொஞ்சம் ட்ரை பண்றேனே.
0: உங்களுக்கு என்ன முறைப்படி வருகிறதோ அதுதான். அது நாங்களும் எங்களால் ப்ளே பண்ண முடியாது. அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்து அந்த லைன் படி வருதோ முறைப்படி நீங்கள் பாடுறதா பாடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது போக இன்னொன்று தருவோம்.
1: சரி உங்கள் ஆசைக்கு ஒரு அடி பாடிருங்க.
2: அதான்
0: நீங்கள் கக்க காக்கி கீக்கு அதை நீங்கள் பாடணும்னா பாடுங்க உங்கள் விருப்பப்படி. நாங்கள் இன்னொரு இதுதான் தருவோம்.
2: சரி
0: சரி. அது கரெக்ட் தான். இப்ப உங்களுக்கான ஒரு இது என்ன வருதுன்றதை கேட்டுலாமா?
2: குடுங்க.

0: பாடுங்க.
1: இதுல என்ன ரீசன்னா, நீங்களும் யங்ஸ்டர்ஸ், நாங்களும் ஓல்டு மேன், இதுல பாடவே முடியாது. நீங்க யங்ஸ்டர்ஸ், நீங்க
2: முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க.
0: இருங்க இருங்க, இதுல யங்ஸ்டர்ஸ் நாங்க இப்படி இருக்கோம், நீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்றது கிடையாது. நாங்க வந்து இதுக்கு ஒரு புதிரெல்லாம் கேட்கல, அப்படியே போட்டிருக்கத அப்படியே பாட போறீங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற தலைப்புல நாங்க போடுறத திருப்பி நீங்க அப்படியே பாடினா போதும்பா அப்படின்னு ரொம்ப எளிமையான ஒரு ஆட்டங்களும் தான் விளையாண்டு இருக்கோம். காத்திருக்க நேயர் வணக்கம்.
2: இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க ஆட்டக்களம். சரி ஓகே, ஆட்டக்களம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சி வரப்போகுது?
0: அப்படியே வரிசையாக கடற்கடைன்னு சொல்லுங்களேன்.
2: ஓ, நான் உங்கள்கிட்ட கேட்டேன், என்ன வரப்போகுது நேயர்களுக்காக?
0: நேர்களுக்கான அடுத்த நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சது வந்து 8 மணிக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இருந்து.
2: இல்லை எனக்கு புரியல, 4 மணிக்கு அப்புறம் 5 மணி தானே வரும், அது எப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா 8 மணி போகலாம்?
0: நீங்க அடுத்ததுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டீங்க, நேர்களுக்கான நிகழ்ச்சி என்ன இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு
2: அது வந்து குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி இல்லையா? சரி ஓகே, மாலை தென்றல் தான் விளம்பர காத்துட்டு இருக்கு. நேர்களுக்கு பிடித்த இடைக்காலம் ராகமாய் விளம்பர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இனிப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? எல்லாமே தமிழ் பாடல்
3: தான்,
0: அது கேக்குறது அந்த இசைன்றால அப்படி இருக்குது. சரிங்களா, உங்களுக்கானது.

0: வெறும் இரண்டே எழுத்து தான். படிக்கலாமா?
1: ம்,
0: சூப்பர் சூப்பர், ரொம்பவே அழகா முயற்சி,
2: ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க பாடினது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா வந்துட்டு வயது வித்தியாசம் இல்லாம எங்களாலேயும் முடியும் அப்படின்றது தான். ஏன்னா நாங்கள் போட்டதை திருப்பி அதே மாதிரி கேட்டுட்டு நீங்க பாட போறீங்க. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 4:40 தாண்டி 41 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஆட்டக்கள் விளையாடிட்டு இருக்கோம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? அதுதான் இந்த ஆட்டக்களத்தினுடைய ஒரு வித்தியாசமான விளையாட்டு. ரொம்ப எளிமையானது. நாங்க போட்டு காட்டுவோம், அதை நீங்க திருப்பி அப்படியே பாடுனா போதும். சந்தோஷமா விளையாடுறதுக்காக காத்திருக்கு. நேர கூப்பிட்டுருலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேம். மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
1: ஏன் ரம்யா இவ்வளோ சோகமா, நிதானமா இழுத்து என்ன ஆச்சு? அப்படி அப்படி பேசுங்க பாப்போம். ரம்யா பேசுறேன்னு
2: மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
1: சூப்பர். காஃபி குடிச்சாச்சா?

0: அப்பனியோ, நீங்கள் உற்சாகமாக பேசினாதான் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே பேட்டரி லோவாக பேசிகிட்டு இருக்கீங்க.
1: சரி ஓகே ரம்யா, எனக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம்
2: மாட்டக்களத்தில்.
1: சூப்பர் சூப்பர், உங்களுக்கான இசை கிட்டு கேட்டலாமா? அதுதான் இசை கீற்று
0: பாத்தீங்களா, உங்களை எவ்வளவு நாங்க உற்சாகப்படுத்துறோம் பாத்தீங்களா. இப்ப சிரிங்க பாப்போம், இப்ப சிரிச்சுதான் ஆகணும். வாங்க வாங்க ரம்யா,
2: ஒரு தாட்டி போடுவோம்.
0: நல்ல கவனமா கேக்குறீங்க, அப்படியே இதே மாதிரி.
1: சரிங்க பாப்போம். இல்ல நீங்க எப்படி சிரிப்பீங்கன்னு கேக்கல, அதே மாதிரி சிரிங்க. அந்த ஃப்ளோ தான் கரெக்டா ட்ரை பண்றீங்கல்ல?
2: ஐயோ வர மாட்டீங்க,
1: ரெண்டு ஹஹா தான் வருது.
0: பரவாயில்ல, நாங்க ரம்யாவை சிரிக்க வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட ரொம்ப நன்றி. முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் வந்து கூப்பிட்டுடலாம். காத்திருக்க நேயர் யாருங்க வந்திருக்காங்கன்றதை கேட்டுடலாம். இன்னைக்கு 4:43 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஆட்ட குழம்பு விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்றது தான் இசை கீற்று. நாங்கள் போடுற இசை கீற்று நீங்கள் அப்படியே பாடணுங்க, அவ்வளோதாங்க. சந்தோஷமாக பாடுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யாருன்றதை கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
0: யாரு, எங்கேருந்து பேசுறீங்க?
3: மாமதுரை நேயர் முத்து.
0: உங்கள் பேர் மட்டும் இன்னொரு முறை.
3: பாலமுருகன்.
0: சொல்லுங்க பாலமுருகன், என்ன விளையாட்டு இருக்கோம் இன்னைக்கு?
3: நம்ம நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
0: கேட்டுட்டு இருந்தீங்களா ஏதாவது ஒரு இசை கீட்ட? ஞாபகம் இருக்கா? முயற்சி பண்றீங்களா?
3: ஒரு லாஸ்டா சிரிச்சது போட்டீங்க,
1: முயற்சி பண்றீங்களா?
0: சூப்பர்.
1: எனக்கு புரியல, இவரோட வாய்ஸ் தான் அங்க வந்துச்சா என்ன?
0: ஐயோ செம்ம ஆப்டா இருந்துச்சு. இப்ப பாருங்களேன் அவங்க போடுவாங்க பாருங்களேன், அதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும்.
1: எங்களுக்காக மீண்டும் ஒரு முறை சிரிக்கிறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க.
0: சரி இது இருக்கட்டும், எங்களுக்காக நீங்க இப்படி பாடுனீங்க. இன்னொரு இசை கேட்டு உங்களுக்காக நாங்க வழங்குறோம், அதையும் முயற்சி பண்ணுங்க. இன்னொரு முறை உங்களுக்கு.
1: பாடுங்க பாடுங்க.
0: நன்றி, முயற்சி பண்ணதுக்கு நன்றி நன்றி. முதல்ல இருக்குது ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. அடுத்த நேயர் யார் வந்திருக்காங்க அப்படின்ற கேட்டலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
7: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
6: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: சொல்லுங்க.

0: பாடிடலாமா?
1: அடுத்த
2: நேர் காத்துட்டு இருக்காங்களா இல்ல நம்ம பாடலை கேட்டு வந்துடலாமே? பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.
3: எடியே எடியே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: உங்களுக்கான இசை கேட்டு நேரம் குறைவா இருக்குது.

0: கேட்டிங்களா?
1: இன்னொரு தடவை மட்டும்,
0: இன்னொரு முறை உங்களுக்காக. கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு ஆட்டக்குளம் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உற்சாகமான நேயர்கள் அவங்களுடைய வந்து சந்தோஷத்தை எங்ககிட்ட வந்து பகிர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் போடக்கூடிய இசைக்கிட்ட திரும்பி பாடி எங்களையும் சந்தோஷப்படுத்தினீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
2: பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய ஆட்டக்குளம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி மற்றும்
0: கிளாரா. நன்றி நேர்களே.

0: தொடர்வது 5 மணிக்கான செய்திச்சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பிரதமர் கிஷாகானுடன் தூய எரிசக்தி, மீன்வளம், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இன்று இருதரப்பு பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில்

இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறமாலை 5:03.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வெயிலுக்கு விடை கொடுக்கும் வேளையில் மனதை மயக்கும் அழகிய ராகங்களால் மாலை தின்ற நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. இடைக்கால ராகங்களை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மனதை மயக்கும் மாலை தின்றல் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 5:10 நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைச்சு கங்கை அமரன் வரிகள் எழுதி SP பாலசுப்ரமணியம் SP சைலஜா குரல் கொடுத்திருக்காங்க. ரோசாப்பூ ரவிகைக்காரி திரைப்படத்திலிருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இசைமலையில் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மனதை மயக்குகிறது மாலை தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையமைச்சு, கண்ணதாசன் வரிகள் எழுதி, கே ஜே யேசுதாஸ் குரல் கொடுத்த முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். அடுத்த பாடல் இந்த படத்துல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கங்கை அமரன் இசையமைச்சு, வாலி வரிகள் எழுதி, கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல் கொடுத்த மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 5:31 நிமிடத்தில் இடைக்கால ராகங்களை வாரி வழங்கும் மாலை தின்ற நிகழ்ச்சி தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைச்சு, கண்ணதாசன் வரிகள் எழுதி, SP பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்து.

I'm not going to be able to do that.

மனதை மயக்கும் மாலை தென்றல். நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைச்சு வாலி வரிகள் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல் கொடுத்திருக்காங்க. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து.

இடத்துக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:36 ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க.

இடைக்கால ராகங்களை வாரி தந்து மனதை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருப்பது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் அடுத்த பாடலை கேட்கலாம். படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் மலை 5:52 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது சேவை செய்திகள்.
2: நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 நாள் முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். நேரம் 6:01.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளக்கேற்றும் வேளை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:26. நிகழ்ச்சியும் நேரமும் 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தி கேட்கலாம். 6:45 அந்திப்பூக்கள், அதனைத் தொடர்ந்து 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாகவும், 7:25 பாட்டு இது ஹிட்டு, அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாகவும் கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவருக்கான நிகழ்ச்சி, 8:30 இளையோர் உலகம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், நேயர்களுடைய விமர்சன கடிதம் விருப்பப்பாடல் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 தேனும் பாலும், 12:00 காலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெட்ஸ் சென்னை தொடரும்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது

0: 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மன நலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 1-0-4 என்ற கட்டணம் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகாலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும்

0: காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற சற்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணிக்கு வயது 90. அன்புள்ள கண்மணியாகிய வானொலிக்கு
5: அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
4: ஆகாஷ்வாணியை வாழ்த்த ஆசையோடும் அன்போடும் எழுதும் கடிதம்.
6: எழுதுகிறேன் ஒரு கடிதம்,
5: பாட்டாக படிச்சிட்டியா?
6: எழுதுகிறேன் ஒரு கடிதம்,
5: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: தானாகவே உயர்ந்து கொண்டிருக்கும் வயது, விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும் காலம், தடுக்க முடியாத நேரம், கடக்க துடிக்கும் இளமை, தொட வேண்டிய இலக்கு, இவ்வளவு போராட்ட வாழ்க்கைக்கு நடுவே ஒரு நிம்மதி, ஆறுதல், அதுதான் நம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: பிரமாதம் கவிதை கவிதை
6: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: ஆறுதல் தரும் உன் மீது அன்பு கொண்டேன், உன்னை நேசிக்கிறேன், யாசிக்கின்றேன், மனதார காதலிக்கின்றேன்.
5: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான.
4: இன்னும் பல அகவை கண்டு உன் சேவை தொடர மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அன்பு மகள்.

வணக்கம் நேயர்களே, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க காத்திருப்பது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக பேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா? நேரம் 6:45.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:50 நிமிடத்துல அந்திப்பூக்கள் கேட்டுட்டு இருக்கோங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:54 ஆச்சுங்க. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே அந்திப்பூக்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 7 மணி ஆயிடுச்சுங்க. அந்திப்புகள் கேட்டுட்டு மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்புகள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவடைகிறது அந்திப்பூக்கள். விடைபெறுகிறேன் கிளாரா.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைவிருக்கும் நாள் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து அன்று காலை 10 மணி அளவில் நடக்கிறது. கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க உள்ளனர். எனவே விவசாயிகள் குறைந்திருப்பதற்காக நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உத்தரவின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீர்வளத்துறையின் மூலம் மழைநீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களை தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வடிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அனைத்து மழைநீர் தங்குதலை இன்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள், ஜேசிபி இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி, மின்னல், வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்கம்பங்கள், மின் மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில்

0: திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்திஹரிணி வணிக கணிதம் பாடப்பிரிவில் பயின்ற இவர் 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாடப்பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமயதே வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு

0: திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930

0: பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
1: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 முறை உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக KL ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6 தேதி முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26. உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக சூப்பர் டூப்பர் பாடல்களாய் கேட்கலாம் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க தமிழ்ச்செல்வியோட.

உங்களின் இரவு பொழுதை இனிமையாக்கி கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் முதல் பாடல் ரெமோ திரைப்படத்திலிருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு

தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காத்து வாக்கல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து.

புது பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 7:39 நிமிடத்தில்

கட்டுல பட்டுல கட்டுல மூடு கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் குண்டர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அந்த சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்படி ஜோடு அந்த சூட்டு கண்ணா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

இதுவரை சூப்பர் டூப்பர் பாடல்களாய் வளம் வந்த பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்ட நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேயர்களே. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சிமாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு

விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி குட்டீஸ் எல்லாம் இதில் பேச வரலாம். 25-30-170 வந்து அறிமுக குட்டீஸ்களும், 25-30-170 அனைத்து குட்டீஸ்களும் பேச வரலாம். 0-4-5-2 மதுரை 3 இணைப்புடன். இது குழந்தைகளுக்கான நேரம். உங்களுடைய மழலை பேச்சை கேட்கறதுக்காக அவளோட காத்துட்டு இருப்பது கிளாரா. நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய இந்த குட்டீஸ் யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்றத கேட்டுடலாம். வணக்கம். கேக்குதா? வணக்கம். ரொம்ப அருமையா பேசுற அந்த குட்டியோட வாய்ஸ் யாரையும் பேசுறீங்க, அவங்க பேர் சொல்லுங்க.
3: ஆதித்யஸ் கண்டகுரு.
2: ஆ வாவ், சூப்பர். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: அப்படி பெரிய வகுப்பு படிக்கிறீங்க. ஒன்னாம் கிளாஸ்ல என்னையும் சேர்த்துப்பாங்களா? உங்களோட வகுப்புல என்னையும் சேர்த்துப்பாங்களா?
3: ஓகே
2: ஓகே, நிஜமா தானே? அப்ப அட்மிஷன் போட்டுறலாம் சரிங்களா? உங்க சீட் பக்கத்துல எனக்கு ஒரு இடம் சரிங்களா? ஓகே. இப்போ பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, யார் உங்களுக்கு இந்த ஃபோன் ட்ரை பண்ணி கொடுத்தது?
3: அம்மா.
2: அம்மா, சரி. அம்மாவுக்கு வந்துட்டு பேசி முடிச்சோடனே கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துருங்க சரிங்களா? சரி, இப்போ பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறதுக்காக ஓடி வந்திருக்கீங்க?
3: பாரதியார் பாட்டு.
2: கேட்குறதுக்கு அவளோடு காத்துட்ருக்கோம். பாரதியார் பாட்டு பாடுங்களேன்.

0: ஓடி விளையாடு பாப்பா, ஒயிண்டருக்கு ஆகாது பாப்பா, ஊறி விளையாடு பாப்பா, குழந்தை வையாடை பாப்பா, காலை இருந்தவுடன் படிப்பு, இந்த கனவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாடி இந்த பழக்க கொடுத்து கொள்ளும் பாப்பா, பொய் சொல்ல குழாடு பாப்பா, குடல் சொல்ல பகாடு பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீர்வு வரமாட்டாது பாப்பா.
1: கைத்தண்டெல்லாம் கிடைச்சிருக்குது ஆதித்யாக்கு. சூப்பர் சூப்பர் மை. இன்னொன்னு சொல்லணுமா? அடுத்த குழந்தைகளுக்கு இடம் கொடுக்கணும்ல, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்டுட்டு போங்க, அடுத்த முறை வந்துட்டு இன்னும் நிறைய பேசலாம், சரிங்களா? சரி, என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்?
0: ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு.
1: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் இதோ. நன்றி நன்றி நன்றி நன்றி.

தினம் 8:12 ஆச்சு. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குட்டீஸ் குழந்தைங்க சிறுவர்கள் ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மழை பேச்சு கேட்குறதே ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக அடுத்த ஒரு குட்டீஸ் இருக்காங்க. யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாமா? வணக்கம், சொல்லுங்கள் குட்டீஸ், யாரை வந்திருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். எனக்காக இன்னொரு ஒரே ஒரு முறை பேர் சொல்லுங்கம்மா. நீங்கள் வானொலி கேட்டு

0: பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் பேசுறது எனக்கே கேக்குது. அம்மா சொல்லிட்டு பேசக்கூடாது, நீங்களா பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, சரிங்களா?
1: ஆமா.
0: ஓகே, சரி. வெண்பா குட்டிக்கு முதல்ல என்ன பாடல் வேணும்? முன்னாடி சாக்லேட், ஐஸ்கிரீம், அப்புறம் பிரியாணி இதெல்லாம் இருக்குது. உனக்கு இதுல உனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது?
1: பிரியாணி.
0: பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குமா? ஓ, அப்ப அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வேண்டாம். வேண்டாமா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கரெக்டாக ப்ரஷ் பண்ணிகிட்டே இருங்க, அந்த பூச்சி பல்லெல்லாம் போயிடும். ஓகேவா?
1: இனியெல்லாம்
0: நீ நானும் ஃப்ரெண்டு. ஓகே.
1: என்னோட
0: பேர் கிளாரா. சொல்லுங்க கிளாரா. சரி, ஓகே, நீங்கள் கொன்றை வேந்தனே சொல்லிருங்க போதும்.
1: அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயும் தந்தை கண்முன்னே காணும் தெய்வங்கள் அவர் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகில் குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கணக்கும் மொழியும் நமது கண்கள் போன்றவை கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி நாம் வைத்திருக்கும் எந்த பொருளையும் விட கல்வியே உண்மையான செல்வமாகும் சீதா கோபம் போராய் முடியும் நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும் நல்லிணக்கம் அல்லது அள்ளப்படுத்தும் இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும் நுண்ணியே கருமை எண்ணி துணி சிறிய செயலாக இருந்தாலும் சிந்திதது செயல்படுத்த வேண்டும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அமிர்தம் போன்ற அரிய உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் செயல்களுக்கு எப்பவே விளைவுகள் இருக்கும் ஔவையார். நன்றி.
0: வெண்பாக்கு கிளாப் சத்தம்லாம் கேட்டிருக்குது, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக வந்து பேசுனீங்க. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கேன், எல்லாருக்காகவும் நீங்கள் கேட்ட பாடலி தோ.

0: பட்டாம்பூச்சிகள் கிட்டிருக்கோம். நேரம் 8:19 நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய அந்த குட்டி சிறுமி யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்றதை கேட்டுடலாமா? வணக்கம் வணக்கம், பேசுங்க. யார் பேசுறீங்க? சிறுமி தான் வந்திருக்காங்க. உங்களுடைய பேர் மட்டும் ஒரு முறை. ஓகே ஓகே, எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, பட்டாம்பூச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் என்ன சொல்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க கேப்போம்.
1: முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முகத்தே உலகு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் இரண்டும் ஓம்பப்படும். அப்புறமா ஒரு பாட்டு பாட போறேன்.
0: அப்புறமா பாட்டு பாட போறீங்களா? ஏன் இப்ப பாட்டு பாடலையா? சரி, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. உங்களுக்காக கிளாப்ஸ். உங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாருக்காகவும் இதோ பாடல்.

0: பூச்சிகள்ல நிறைவான குழந்தை யார் எங்க வந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்டுலாம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மதுரை ஜெயந்திபுரத்துல இருந்து பி சஞ்சனா ஸ்ரீ பேசுறேன்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே. உங்களுக்கு படிப்பு அப்படின்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இல்ல ரொம்ப கஷ்டமான விஷயமா?
1: எளிமையானதா?
0: அப்படியா? ரொம்ப ஈஸியா?
1: ஆ, ஈஸியா.
0: ஆனா படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க. எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம். இதோட பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது கிளாரா.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இளையோர் உலகம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம இளையோர் உலகம் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல மதுரை NMSS வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மற்றும் மதுரை லேடிடோக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. இரண்டாவது செக்மெண்ட்ல வேலை வாய்ப்பு செய்திகள். வாங்க நேயர்களே, இளையோர் உலகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

0: இளையோருலகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக NMS வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி மாணவியர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. பிளேலிஸ்டாக மாறிய உணர்வுகள் குறித்து கலந்துரையாட வராங்க ஆர் ஹரிணி, ஆர் ஆஷிகா மற்றும் வி துர்காதேவி.
1: மொழி உருவாகிறதுக்கு முன்னாடியே இசை ஒளி தோன்றுச்சு. அந்த காலத்துல மனுஷங்க வேட்டையாடும் போது விலங்குகள் வர தெரிஞ்சுக்க அந்த விலங்குகளை அச்சுறுத்த இசை பயன்படுத்தினாங்க. அந்த காலத்துல இசை இப்ப பிளேலிஸ்ட். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப 2026 வர இசை நம்ம பல உணர்வுகளை கண்ணாடி போல வெளிப்படுத்துது. நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா எந்த ஒரு ஒளிவு மரம் இல்லாம வெளிப்படுத்துறது பிளேலிஸ்ட் தான். நம்ம பெரிய இசை அமைப்பாளராவோ இல்ல மியூசிக் கம்போசர் ஆகணும்லாம் அவசியம் இல்ல. நம்ம அன்றாட வேலைப்பாடுகள் தாலாட்டு முதல் ஒப்பாரி வர பல உணர்வுகளை பிளேலிஸ்டா வெளிப்படுத்துது.
2: மனித வாழ்க்கை பலவிதமான உணர்வுகளால் நிரம்பியது. அதுல சந்தோஷம், துக்கம், காதல், கோபம், அமைதி எல்லாமே நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். இதுல உணர்வுகள் எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்டுக்கு ஒப்பிடலாம்.
1: பிளேலிஸ்ட் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மூடையும் காட்டும். அது போல ஒவ்வொரு உணர்வும் ஒரு நேரத்துல நம்ம ஆட்கொள்ளும். சில உணர்வுகளை பிடித்த பாடல்கள் போல மனசுல நிலைச்சிருக்கும்.
2: சில பாடல்கள் கேட்டா பழைய நினைவுகள் வந்துவிடும். அது போல சில உணர்வுகள் பழைய அனுபவங்களை நினைவூட்டும்.
3: நம்ம வார்த்தையால சொல்ல முடியாத பல விஷயங்களை, பல உணர்வுகளை நம்ம பாடல் மூலமா தெரிவிக்கிறோம். ஒரு பர்சன் என்ன ஃபீல் பண்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பிளேலிஸ்ட் மூலமா தான் தெரிவிக்கிறோம். சோ பிளேலிஸ்ட்ன்றது ஒரு மூட் ரிஃப்ளெக்டரா இருக்கு.
1: ஒரு மனுஷன் சோகமா இருக்கும் போது அவனை சந்தோஷமா மாத்துறது பிளேலிஸ்ட் தான். அதே மனுஷன் ஹாப்பியா இருக்கும் போது, கோபமா இருக்கும் போது அவனை சோகமா மாத்துறதும் பிளேலிஸ்ட்ல இருக்க பாடல் வரி தான். ஒரு நபரை பாலைவனத்துல இருந்து இமயமலை உச்சி வர கொண்டு போறது பிளேலிஸ்ட் தாங்க.
2: நம்ம ஒரே சந்தோஷமா இருந்தா உடனே உற்சாகமான பாடல்களை போடுவோம். எக்ஸாம்பிளுக்கு,

0: முடியாதால்.
1: இப்படிதாங்க எல்லா காதலும் ஸ்டார்ட் ஆகுது. அதே டபுள் சைடா வந்துருச்சுன்னா,
0: நான் முதல் முதலா எழுதிய காதலி செய்ய ஸ்ருதி நீ.
1: சரி சரி, காதல்னு வந்துட்டா பிரேக்கப் இல்லாம எப்படிங்க?

0: ஆகா, இதே நம்ம சோகமா இருந்தா மெதுவான மனதை நெகிழ வைக்கும் பாடல்ல கேட்போம்.
1: சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போ

0: இப்படிதான் நம்ம ஃபீலிங்ஸ் எந்த பீக்ல இருக்குன்னு நம்ம பிளேலிஸ்ட் டிசைட் பண்ணுது. இது மட்டும் இல்ல, உணர்வுகள் இன்னும் பக்தி, நட்பு, கோபம், தனிமை, குடும்பம்னு இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அவரவர் உணர்வுகளின் பிளேலிஸ்ட் வேறுபடும். அவர்களின் அனுபவங்கள் அந்த பிளேலிஸ்ட உருவாக்குது.
1: அந்த காலத்துல சொல்வாங்க, உன் நண்பரை காமி உன்னை பத்தி சொல்றேன்னு. ஆனா அது இப்ப அப்படி இல்லங்க, இப்ப மாறிடுச்சு. உன் பிளேலிஸ்ட பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்றேன்.
0: எல்லா உணர்வுகளையும் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை அழகா இருக்கும். வாழ்க்கை என்ற பிளேலிஸ்ட்ல எல்லா பாடல்களும் அவசியம் தாங்க. சோ உங்க லைஃப் உங்க கையில இருக்கிற மாதிரி உங்க பிளேலிஸ்டும் உங்க கையில தான்.
2: பாசிட்டிவான சாங் கேளுங்க, பாசிட்டிவா இருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை உங்க எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. நன்றி.

0: வாகனம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாகனம் என்பது வசதியா இல்லை அடிமைத்தனமா என்று கலந்துரையாட வராங்க எஸ் ஜனனி பிரியா, பி பிரியதர்ஷினி மற்றும் திவ்யஸ்ரீ.
1: வாகனம் அப்படின்னு சொல்ற வார்த்தையை கேக்குறப்போ நம்ம மனசுல வர ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பீட். அதாவது ஒரு இடத்துக்கு ஸ்பீடாவும் கம்ஃபர்டபுளாவும் போய் சேர்ந்துட முடியும். பைசைக்கிள்ல இருந்து கார் வரைக்கும், பஸ்ல இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் வாகனங்கள் வந்து மனித வாழ்க்கையை ரொம்பவே மாத்திருக்கு. வாகனங்கள் அப்படின்றது ஒரு கருவி அப்படின்றதையும் தாண்டி அது நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதையும் காட்டுது. அப்படிப்பட்ட வாகனங்களை நான் வந்து வசதியாவே பாக்குறேன், அதை நான் வந்து அடிமைத்தனமா பாக்கல. ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு என்கிட்ட நாலு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வெஹிக்கிள் சேவ் டைம். அதாவது வாகனங்கள் வந்து நம்மளோட நேரத்தை நிறைய சேமிக்குது. இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ டாக்டர்ஸோ இல்ல டீச்சர்ஸோ இல்ல எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கோ வாகனம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அவங்களோட டே டு டே லைஃபே நடக்காது. இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு முடியல, அவங்களை உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ற இடத்துல வாகனம் இல்லாம என்ன நடக்கும் கூட நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் சிட்டில இருக்க ஒரு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற கட்டத்துல வாகனம் இல்லாம அவங்களால டே டு டே லைஃப் வந்து ரன் பண்ண முடியாது. வாகனம் வந்து நம்மளோட டைம் சேவ் பண்ணுது, கம்யூட் பண்ற டைம் சேவ் பண்ணி அந்த டைம் வந்து நம்ம எஃபிஷியன்டா யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நான் வந்து அதை வசதின்னு சொல்றேன். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு நாட்டோட வளர்ச்சி அந்த நாட்டோட வாகனத்துறையை வச்சுதான் நிர்மாணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா எந்த நாட்டுல வந்து நல்ல வாகனங்கள் இயங்குதோ அந்த நாடுதான் வந்து எக்கனாமிக்கலா முன்னடைஞ்சிருப்பாங்க.

0: என்ன விரும்புவாங்க நம்மளோட கண்ட்ரிக்கு தான் டூரிஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. அப்படிப்பட்ட டூரிசமே வந்துட்டு வாகனங்கள் இல்லாம நடக்காது. அதையும் தாண்டி இப்ப டே டு டே லைஃப்ல நிறைய பேர் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றோம், பொருட்கள் ஆர்டர் பண்றோம், அப்படிப்பட்ட அந்த பிசினஸ்மே வந்துட்டு வாகனம் இல்லாம நடக்காது. அதையும் தாண்டி நிறைய டிரைவர்ஸ், மெக்கானிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வாகனத்தை நம்பி தான் இருக்காங்க. இப்ப வாகனம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இல்லைன்னா கோடிக்கணக்கான பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, வாகனம் வந்து நமக்கு நிறைய விஷயத்துக்கு ஆக்சசபிலிட்டி தருது. இப்ப வந்து ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களை போய் அடிக்கடி பாத்துக்க முடியும். அதையும் தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சிறிய கிராமங்கள்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சிட்டியில இருக்க காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாகனங்கள் வந்து அவங்களுக்கு தருது. இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நான் சொல்றேன். கடைசியான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கம்ஃபர்ட் இஸ் நாட் அ கிரைம். ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது தப்புன்னு ஆயிடாது. நீ நிறைய பேரோட கிளைம் என்னவா இருக்குன்னு சொன்னா, வாகனத்தினால ஏர் பொல்யூஷன் காசு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்குமே இப்ப ரீப்ளேஸ்மெண்ட்டா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள் வந்திருக்கு. அது வந்து இன்னுமே எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பக்கத்துல இருக்க கடைக்கு கூட வாகனத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வாகனம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு சொன்னா, தூரமா இருக்கிற இடங்களுக்கு நம்ம சுலபமா போயிட்டு வர்றதுக்காக தான். அதையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட மனிதர் பக்கத்துல இருக்க இடத்துக்குலாம் அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது அவங்களோட டெசிஷன். அது அவங்க மேலதான் வந்துட்டு அந்த தப்பு இருக்கே தவிர நம்ம வாகனத்தை வந்து பிளேம் பண்ணக்கூடாது. நன்றி.
1: நான் வாகனத்தை அடிமைத்தனம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப திவ்யா சொன்னாங்க வாகனம் வந்து கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் சொன்னாங்க. ஆனா வந்து காலப்போக்குல நம்ம அதுக்கு வந்து டிபெண்டன்ட் ஆயிட்டோம். அதாவது எப்பவுமே வந்து டெக்னாலஜி வந்து ஹியூமன் அபிலிட்டிக்கு ரீப்ளேஸே ஆகாது. வெஹிக்கிள்ஸ் வந்து எசென்சியல் நினைக்கிறோம். பக்கத்துல இருக்க இடத்துக்கு கூட போறது கூட நம்ம அதை டிபெண்ட் பண்றதுனால கண்டிப்பா நிறைய வந்து அஃபெக்ட் ஆகும். என்னன்னா ஹெல்த், என்விரான்மெண்ட், நம்மளோட லைஃப் ஸ்டைல டோட்டலா மாறும். அடுத்து வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வந்து குறைஞ்சிச்சு. அந்த காலத்துல வந்து எங்க போறதா இருந்தாலும் வந்து நடந்துதான் போவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இல்லை. ஆனா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே அந்த வண்டி இருக்கேன்னு சொல்லி நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தோட இருக்கனால ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்னு நிறைய வருது. நம்மளோட கம்ஃபர்ட் இதனால வந்து என்விரான்மெண்ட் கூட டேமேஜ் ஆகுது. ஃபியூவல் இதெல்லாம் வந்து பேர்ன் அதெல்லாம் பண்றதுனால வந்து ஓசோன் லேயர் வந்து ரொம்ப தின் ஆகுது. அதனால வந்து யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்ல பட்டு ஸ்கின் கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த புல்லட் பைக் எல்லாம் யூஸ் பண்றதுனால நாய்ஸ் நிறைய கிரியேட் ஆகுது. திவ்யா சொன்னாங்க எலக்ட்ரிக் பைக் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க, அதனால பொல்யூஷன் எல்லாம் இல்லைன்னு. ஆனா வந்து இந்தியாவில வந்து 20% மக்கள் மட்டும்தான் வந்து எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம இப்போ கம்ஃபர்ட் பாக்குறதுனால வந்து கண்டிப்பா ஃபியூச்சர் வந்து சஃபர் ஆகும்.
2: வாகனம் அதிகமாக சார்ந்திருப்பது ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகளை உருவாக்கும் என்பது உண்மைதான். தவறான பயன்பாட்டுக்கும் தேவைக்கான பயன்பாட்டுக்கும் உள்ள ரெண்டு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷன்ல வாகனம் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆனா அது வந்து ஒரு கருவிதான், வாகனமோட தப்பு கிடையாது. அது யூஸ் பண்ற மனுஷங்க மேலோட தப்பு தான். இப்ப நிறைய பேர் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறவங்களும் இருக்காங்க, உடம்பு முடியாதவங்களும் இருக்காங்க. அவங்களால வந்து வீட்டுல குக் பண்ணி சாப்பிட முடியாது. அப்படின்னும் போது நம்ம ஒரு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுக்கும் வாகனம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. கிராமத்து பெண்கள் எல்லாமே வந்து இப்ப சிட்டிக்கு வந்து படிக்கிறதுக்கும் வந்து இந்த வாகனம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்குமே வந்து இந்த வாகனம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. பக்கத்துல இருக்க ஏரியாவுக்கு கூட வாகனத்தை யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல். வாகனம் வந்து ஒரு டூலா தான் இருக்கணுமே தவிர அது வந்து ஹார்ம்ன்ற இடத்துக்கு தள்ளக்கூடாது. வெஹிக்கிள்ஸ் வந்து நாட் அ சிம்பிள் ஆஃப் லேசினஸ், த பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத். தேங்க்யூ.

0: வருகிறோம் நேயர்களே, இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாதுகாப்பான பயணம் குறித்து கலந்துரையாட வராங்க லேடிடோ கல்லூரி மாணவிகள் எஸ் அமுதா, ஆர் ஆஷாபானு, எம் ஜோதிகா, எம் ஆர்த்தி மற்றும் பி காவ்யா வைஷ்ணவி.
1: ஏய் பாத்தீங்களா, அந்த டிராபிக் போலீஸ் கண்ணுல மண்ண தூவிட்டு எப்படி கெத்தா வந்தோன்னு.
2: ஆமாடா, அந்த சிக்னல்ல நின்னுருந்தா என்னையார வெயில காஞ்சு இருக்கணும். நமக்கு எதுக்குடா இந்த ரூல்ஸ்லாம்?
3: கரெக்ட் தான், ஹெல்மெட் போட்டா வேற முடி கொட்டுது, ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்குடா.
4: எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கே, ஆனா நீங்க பண்றதெல்லாம் கெத்து மாதிரி தெரியல, ரொம்ப பெரிய ரிஸ்க் மாதிரில இருக்கு.
5: என்ன ஆஷா, ஏதோ அட்வைஸ் பண்ண வரீங்க போல.
4: அட்வைஸ் இல்ல ஜோ, நிஜம்தான். இன்னைக்கு நீங்க சிக்னலை தாண்டி வந்த அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு லாபமா தெரியலாம், ஆனா அதே சிக்னல்ல உங்கள மாதிரி ஒருத்தர் விதிய மீறி வர்றப்போ ரெண்டு பேர் மோதிக்கிட்ட என்ன ஆகுறது? ஒரு நிமிஷம் வேகத்துக்காக ஆயுசு முழுக்க உங்க குடும்பத்தை அள வைக்க போறீங்களா?
1: ஆமாங்க, நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு.
4: அது மட்டும் இல்ல, இப்ப ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாறிடுச்சு. ஹெல்மெட் போடலனா 1000 ரூபாய் அபராதம், கூடவே 3 மாசம் லைசன்ஸ் கட் ஆயிரும். குடிச்சிட்டு ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10000 ரூபாய் அபராதம், சில சமயம் ஜெயில் தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இப்படி ஃபைன் கட்டி வீணாக்குறத விட ரூல்ஸ ஃபாலோ பண்ணி சேஃபா போயிட்டு வந்துடலாமே.
2: நிஜமாவே இவ்ளோ ஃபைன் இருக்காங்க, எங்களுக்கு இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க.
4: அது மட்டும் இல்ல, உங்க எல்லார்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லியே ஆகணும். உங்க யாருக்காவது குடிக்கிற பழக்கம் இருந்தா தயவு செஞ்சு இன்னைக்கோட அதை விட்டுருங்க.
2: ஏ, குடிச்சிட்டு மெதுவா ஓட்டுனா ஒன்னும் ஆகாதுல்ல?
4: அப்படி இல்லப்பா, குடிக்கிறப்போ உன்னோட மூளை அந்த முடிவெடிக்கிற சென்ஸ் இருக்கு பத்தியா, அது மொத்தமா குறைஞ்சு போயிரும். ஒரு சின்ன தடுமாற்றம் உன்னோட உயிரை மட்டும் இல்ல, ரோட்ல போற அப்பாவி மனுஷங்க உயிரையும் பறிச்சிரும். இந்த தவறுக்கு அபராதம் மட்டும் பத்தாது, உங்க மேல கோர்ட் கேஸ் ஆகி அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட முடியாது. இவ்வளவு ஏன் பாஸ்போர்ட் கூட எடுக்க முடியாது.
5: உண்மைதான் ஆஷா, இவ்வளவு நேரம் நாங்க பண்ணது கெத்துன்னு நினைச்சோம், ஆனா இப்பதான் புரியுது அது முட்டாள்தனம்னு. ஆனா இப்பலாம் நிறைய பேர் வண்டில போயிட்டு இருக்கும் போதே போன் பேசிட்டு போறாங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல போற?
4: அந்த போன் தான் ரொம்ப பெரிய யமனே. வண்டி ஓட்டும் போது ஒரு கையில போன் பேசிட்டு இல்லனா ஹெல்மெட் குள்ள போனை சுருக்கி வச்சிட்டு போறது ரொம்ப பெரிய ஆபத்து. ஒரு சின்ன மெசேஜ் நோட்டிபிகேஷன் பார்க்க 2 நிமிஷம் கீழே குனிறீங்க பாத்தீங்களா, அந்த 2 நிமிஷம் கேப்ல என்ன வேணா ஆகலாம்.
2: இப்பதான் எங்களுக்கு புரியுது ஆஷா, நாங்க பண்ற சின்ன சின்ன அலட்சியம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு. இனிமே வண்டி ஓட்டும் போது போன் வந்தா ஓரமா நிறுத்திட்டு தான் பேசுவோம், குடிக்க மாட்டோம், குடிச்சவன வண்டி ஓட்டவும் விட மாட்டோம்.
5: டிராபிக் ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம்.
4: ரொம்ப சந்தோஷம், நீங்க தெளிவா இருந்தா உங்க குடும்பமும் நிம்மதியா இருப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், ஃபைனலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்மெட் போடலனா 1000 ரூபாய் அபராதம், கூடவே 3 மாசம் லைசன்ஸ் கட் ஆயிரும். அதுவும் குடிச்சிட்டு ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10000 ரூபாய் அபராதம், ஜெயிலுக்கு தான் போன. அப்புறம்
1: மதுவின் போதை 1 மணி நேரம், ஆனால் விபத்து தரும் வேதனை ஆயுள் முழுவதும். போனை பார்க்க 1 நொடி போதும், ஆனால் போன உயிரை மீட்க 1 யுகம் போதாது. சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பான பயணத்தை தொடங்குங்கள்.

கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இளையோர் உலகம். நேயர்களே, தொடர்ந்து இரண்டாவது பகுதியா நீங்கள் கேட்கவிருப்பது வேலை வாய்ப்பு செய்திகள்.

கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் ரிச்சர் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தவரையில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரையில் 30/5/2026 படி 18 முதல் 23 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு ஸ்டைஃபண்டாக மாதம் ₹11,000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி காலமானது ஓராண்டு. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 30/5/2026. மேலும் விவரங்களுக்கு கொச்சின் shipyard.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். நிலக்கரி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தவரையில் BE அல்லது BTech முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரையில் 30/4/2026 படி 18 முதல் 30 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹1,180, SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 11/6/2026. மேலும் விவரங்களுக்கு coalindia.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தவரையில் 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரையில் 7/6/2026 படி 18 வயது முதல் 25 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் தகுதியாக சர்வதேச தேசிய பல்கலை இடையிலான விளையாட்டு போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ், சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹100, பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 7/6/2026. மேலும் விவரங்களுக்கு PPLYSSB.com என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. SSC எக்ஸிகியூட்டிவ் IT பிரிவில் மொத்தம் 15 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தவரையில் BE, MSc அல்லது MCA முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரையில் 1/6/2026 படி 18 முதல் 24 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ், சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 1/6/2026. மேலும் விவரங்களுக்கு joinindiannavy.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. நிர்வாக அதிகாரி 27, உதவி பேராசிரியர் 4,

மைனிங் இன்ஜினியர் 4, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் 3, ரிசர்ச் ஆபீசர் 2, மொழிபெயர்ப்பாளர் 2 உட்பட மொத்தம் 45 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தவரையில் பட்டப்படிப்பு BE, BTech, ME, MTech இவற்றில் ஏதேனும் ஒன்று முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரையில் 29/5/2026 18 முதல் 45 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹25, பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 29/5/2026. மேலும் விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

இத்துடன் இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன், நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். மீண்டும் ஒரு

0: இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி நேயர்களே.
1: நேரம் 8:59.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:15. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் நேயர்களின் மனதை படிக்கும் நிகழ்வாய் காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம கேட்ட பாடல் வந்து இடம்பெறுமா, நம்மளுடைய விருப்ப பாடல் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய கடிதம் இன்றைய நாளில் இடம்பெறும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஸோ இதே மாதிரி எனக்கும் விருப்ப பாடலாம் கேட்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு எழுதி அனுப்பலாம். அதுக்கு நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சக்கிக்குளம், மதுரை 2. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை வாசித்து வழங்க காத்திருப்பது நான் தமிழ்ச்செல்வி. நிகழ்ச்சியுடைய துவக்கமா விருப்ப பாடல் கேட்கலாம். யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேடியிலிருந்து செந்தில்குமரன் கேட்டிருக்காங்க. வேதம் திரைப்படத்திலிருந்து கேட்டு நேர்க்காவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்க காத்திருக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இசைச்சலமாய் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களுக்கு என்னென்ன பாடலாம் பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற விதமா காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்ததா எந்த நேருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி

கேட்டீங்கன்னா சின்ன திருப்பதிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா அஸ்வின் ஆனந்த் அப்படின்னு சொல்லி குழுவா கேட்டிருக்காங்க காதல் திரைப்படத்திலிருந்து. கேட்ட நேர்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் கேட்கலாம் ஆகாஷ்வாணி வானொலியில்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் இரவு 9:31. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களின் மனதை படிக்கும் நிகழ்வாய் கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கணித மலர்கள். அடுத்ததா எந்த நேயருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குண்டேந்தல் பட்டிலிருந்து தவமணி அவர்களுடைய பாடல் தான் வளம் வர காத்துட்டு இருக்கு. பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ காற்றலையில் பாடலை இசைக்க கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்து எந்த நேயருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருந்து அமான் ஹம்சா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இவங்களுடைய கடிதமே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கே ரொம்ப அப்படியே கண்குளிர்ச்சியாக இருக்குங்க. பச்சை கலரு, ரோஸ் கலரு, ஊதா கலரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலர்ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. சரி ஓகே, எந்த படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியன் திரைப்படத்திலிருந்து கப்பலேறி போயாச்சு அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. கிட்டே இருக்கவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்கு காத்திருக்கிறது காற்றலைகளில்.

இசையோடு இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு என்ன பாடல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற விதமா கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கணித மலர்கள். அடுத்ததா எந்த நேயர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மஞ்சள் நீர்க்காயல்ல இருந்து எம் சிங்காரவேல் அவர்கள் கேட்டிருக்காங்க. என்ன படத்துல இருந்து? பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ காற்றலைகளில்

அங்க ஆடி இருக்கும் மதுரமேங்காட்டு புட்டல் இல்ல மெடலு.

உங்களின் இரவு நேர பொழுதை சுகமாய் கழித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களின் மனம் விரும்பும் பாடல் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்ததா யாரோடது பாத்திரலாமா? வண்டியூர்ல இருந்து சக்தி ஜனார்த்தனன் கேட்டிருக்காங்க, குடியிருந்த கோவில் திரைப்படத்துல இருந்து.

காற்றல் எறியும் கணித மலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் நிறைவான பாடல் கேட்டலாமா? தேனி காமாட்சிபுரத்துல இருந்து மாடசாமி கேட்டிருக்காங்க. ஆலயமணி திரைப்படத்துல இருந்து கேட்ட நேருக்காகவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இது நிறைவான பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இடம்பெற்ற நேர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க, இடம்பெறாத நேர்கள் வருத்தம் கொள்ள வேணாம். இன்னைக்கு இல்லைனா கண்டிப்பா நாளைய நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் கடிதம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: நேரம் இரவு 10 மணி.
1: செவிக்கு இனிய தாலாட்டு
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: பட்டு சிறகு இனி வரும் நேரம் இதமான இசையோடு இன்னிசை ராகங்கள் இனிமையான பாடல்கள் இதயத்தை வருடும் கீதங்கள் பட்டு சிறகு நமது மதுரை பண்பலை 103.3. கவிதைகளோடும் கானங்களோடும் கோகுலரசி மாற்றமின்றி வருவது மாற்றம் மட்டுமே என்றாலும் கூட அந்த மாற்றம் ஏற்றமாகவும் வருவதுதானே இந்த வாழ்க்கை.

இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டு சிறகு வானிலும் மண்ணிலும் மட்டுமல்ல, வாழ்வனைத்தும் ஆனந்தம்தான். வண்ணங்களாகவும் வசந்தங்களாகவும்

சடங்கு கானங்கள், தாளாட்டும் கீதங்கள், பட்டு சிறகு, வானத்திற்கு எத்தனையோ தீபங்கள் வெளிச்சங்கள் தந்தாலும் கூட வாழ்க்கை பிரகாசிப்பது பெற்றோர்களால் தானே.

உங்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டு சிறகு நிலவிற்கும் ஆசைதான், வானில் வாசம் செய்ய அல்ல, இந்த மண்ணில் நேசம் செய்ய, இங்கு சுவாசம் கொள்ள.

மனம் விரும்பும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டு சிறகு வர்ணஜாலமான வானவில்லும் கூட வண்ணமாகும், வானத்து நட்சத்திரங்களும் பூக்களாக பூக்கும், கைவசமாகும் அதுவும் நம் வசமாகும்.

மனம் ரசிக்கும் பாடல்களோடு பட்டு சிறகு சிறகடித்து செல்லும் சிட்டாகவும் மலரவிருக்கும் மொட்டாகவும் பூக்கவிருக்கும் புது வசந்தமாகவும் இங்கே இந்த மனது

நினைக்கவும் கேட்கவும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டு சிறகு ஆசை ஆசைதான், எத்தனையோ ஆசைதான், எண்ணற்ற ஆசைதான், எண்ணிலடங்கா ஆசைதான், கோடி கோடி ஆசைதான், கொட்டி கிடக்கும் ஆசைதான், கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஆசைதானே இது.

மனம் விரும்பும் பாடல்கள் பட்டு சிறகு. வாழ்க்கையில் மகிழ்ச்சி எத்தனை எத்தனையோ இருந்தாலும் கூட அது கிடைப்பது வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை தேடும் போதுதானே.

கானங்கள், தாளாட்டும் கீதங்கள், பட்டு சிறகு பூத்து குலுங்கும் பூஞ்சோலையாக, சிறகடித்து செல்லும் பட்டாம்பூச்சியாக, எங்கும் இருக்கும் இதமான தென்றலாக, எப்போதுமே மகிழ்ச்சி இதயத்தின் இயக்கமாக.

நேரம் இரவு 10:59. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நேர்களே. இத்துடன் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கலாம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாளை காலை 4:45 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணி நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

தொடர்ந்து நாளை நமது பண்பலையில் ஒலிக்கிருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி அறிவிப்பு. நாளை காலை 4:45 ஸ்டேஷன் சிக்னேச்சர் டியூன் வந்தே மாதரம் FMT. நாளை சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 30 பராபவ வருடம் வைகாசி மாதம் 2026 மே மாதம் 20 புதன்கிழமை நாளொரு குரல் 268. காலை 5 பக்தி மாலை, காலை 5:30 இசை அமுதம், காலை 6 செய்திச் சுருக்கம், காலை 6:02 சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 எனைத்தான் நல்லவே கேட்க. வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். காலை 6:15 புதிய காலை, காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி பகுதியில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 6:55 பூந்தளிர், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள், காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். மானாமகி வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் வழங்குவோர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள், காலை 8:00 செய்தி சுருக்கம், காலை 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்களின் விருப்ப பாடல்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை, காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 9:02 டிரைவ் டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம், காலை 10:30 ஒரு பட பாடல்கள், முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் கலை கல்வி வழிகாட்டி கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் பி சாயிரம் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதியே, நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள், தொடர்ந்து சிநேகிதியவின் தொடர்ச்சி, பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், பிற்பகல் 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15

வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. பிற்பகல் 2:30 பன்மொழி பாடல்கள், பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, மதியம் 3:00 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், மாலை 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை, மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், மாலை 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி பகுதியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம் பகுதியில் உழவர் உற்பத்தியாளர் குழு மற்றும் பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாப்பட்டி விவசாயி பி நாகையா அவர்களுடன் நேர்முகம் நடைபெற்ற நிறைவு பகுதி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒலிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 காலை 4:45 வரை சென்னை விவின் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். நேரம் 11:04:30. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக.

பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:11 இது ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3. இந்த ஒரு 50 மணி துளிகள் காற்றலைகள்ல காலத்தால் அழியாத காவிய காணங்கள் தான் கேட்க இருக்கீங்க. ஒலிக்கிறது இனிக்கும் இது தேனும் பாலும்.

எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் பாடல் கேட்டீங்க. பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து 11:15, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனிமையான இரவு நேர இசையாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்,

0: கே வி மகாதேவனோட இசையில் கண்ணதாசன், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைஞ்சு பாடியிருக்காங்க. மயக்கம் என்ன அப்படின்ற திரைப்பட பாடல் தான் கேட்டீங்க. வசந்த மாளிகை அப்படின்ற திரைப்படத்தில் இருந்தால் பாடல் ஒலிச்சேன்.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
2: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
2: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
1: இலையே இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
2: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
1: மதுரை 2.
2: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒரு முறை முகவரி உங்களுக்காக.
2: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

ஊட்டி வரை உறவு அப்படின்ற திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டீங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, கண்ணதாசன் வரிகள் இயற்ற, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைஞ்சு பாடலை பாடியிருக்காங்க. 11:25, 11:00, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இரவின் இனிமை கூட்டும் கானங்களாக இணைச்சுக்கிட்டு இருக்கு இது தேனும் பாலும்.

நெஞ்சிருக்கும் வரை அப்படின்ற திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டிங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசன் வரிகள் இயற்ற, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைஞ்சு பாடலை பாடியிருக்காங்க.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:30. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தால் அழியாத காவிய கானங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் இரவு 11:34. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

0: பார்த்தால் பசித்தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இணைந்து இசையமைக்க, கண்ணதாசன் வரிகள் இயற்ற, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடலை பாடியிருக்காங்க.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

11:44, 10 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

ரிஷி மூலம் திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டீங்க. இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரலில். 11:53, இது ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3. இனிக்கிறது இது தேனும் பாலும்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை.

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:59 நேர்களை இரவு 12 மணியிலிருந்து காலை 4:45 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய இரவு முழுவதும் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் மதுரை பண்பலை நிகழ்ச்சிகள் நாளை காலை 4:45 இருக்கு. அதுவரை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கலாம். நேர்லே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம்.

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போவேன்.
0: கூடாது.
1: போய் தான் தீருவேன். போய் தான் தீருவேன். என்ன பாரு,

0: அப்பா
1: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
0: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
1: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
0: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
1: பேசுவீங்களா?
0: பேசுவேன்.
1: நீங்க பேசுவீங்க?
0: நான் பேசுவேன்.
1: பேசக்கூடாது.
0: பேசுவேன்.
1: பேசக்கூடாது.
0: பேசுவேன்.
1: கூடாது.
0: பேசுவேன்.
1: கூடாது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லி, திரை இசையில் பக்தி பாடலாக ஒலிக்க வரும் பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை ஜி. தேவராஜன்.

நேர்லே திரையிசையில் பக்தி பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் நேரம் 4:05:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. இசை இளையராஜா.

0: நேர்லே, நிலையத்தில் நேரம் 4:10. நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நகஸ்வர இசை கேட்கலாம்.
2: காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.
1: ஜெய ஜெய பத்மநாப சரசாங்கி ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாப்பு தாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். நேரம் காலை 4:51, 10:00. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 30 நாள், பராபவ வருடம் வைகாசி 6 நாள், மே மாதம் 20 தேதி 2026 புதன்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் மதுரை பண்பலை அலைவரிசை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: தன்னுயிரே பெரிது என கருதாமல் பிற உயிர்களுக்காக தவம் மேற்கொள்பவனை எல்லா உயிர்களும் தொழுது வணங்கும். குறள் எண் 268, அதிகாரம் தவம்.
1: தன்னுயிர் தானறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும்.
0: தன்னுயிரே பெரிது என கருதாமல் பிற உயிர்களுக்காக தவம் மேற்கொள்பவனை எல்லா உயிர்களும் தொழுது வணங்கும். குறள் எண் 268, அதிகாரம் தவம்.
2: நேரம் காலை 4:54, 15:00.

இது ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 5 மணிக்கு பக்தி பாடல்களாக ஒலிக்கும் பக்தி மாலை, இன்று காலை 5:30 இசை அமுதம், இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 6:02 ஒலிக்கும் சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக, காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள், காலை 6:15 புதிய காலை, காலை 6:30 இயற்கை இன்பம் ஒலிக்கும் சூழல் சிந்தனையாக எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், காலை 6:35

எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி. சுமதி அவர்கள். காலை 6:15 புதிய காலை, காலை 6:30 இயற்கை இன்பம் ஒலிக்கும் சூழல் சிந்தனையாக எழுதி வழங்குபவர் எஸ். கண்ணன் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி பகுதியில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என். அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஒலிக்கும். தொடர்ந்து காலை 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. காலை 6:55 பூந்தளிர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். மானாமகி வைகுண்ட வாசப்பெருமாள் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். காலை 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம் வழங்குபவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. காலை 9:00 செய்தி சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து காலை 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம். தொடர்ந்து காலை 10:30 ஒரு பட பாடல்கள். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் கலை கல்வி வழிகாட்டி. கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் பி. சாய்ராம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜே. ஜெயா அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதியே. நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து நண்பகல் 12:50 சிநேகிதியவின் தொடர்ச்சி. தொடர்ந்து பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள் கேட்கலாம். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள் ஒலிக்கும் திருச்சி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக. பிற்பகல் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் பகுதியில் ஒலிக்கும் ஆகாஷ்வாணி தூத்துக்குடியின் படைப்பாக. பிற்பகல் 2:30 கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை பண்பலையின் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 சேவை செய்திகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக. மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. மாலை 6:45 திரைசை கானங்களாக அந்திப்பூக்கள். இரவு 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி. சபரீஷ் அவர்கள். இரவு 7:15 தமிழில் செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. இரவு 7:25 பாட்டு ஹிட்டு திரை கானங்களாக. இரவு 8:00 செய்தி அறிக்கை. இரவு 8:05 குழந்தைகளுக்கான பட்டாம்பூச்சிகள். இரவு 8:30 அச்சாணி பகுதியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர். மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் கே. வேல்முருகன் அவர்கள். இரவு 8:45 இன்றைய பாரதம் பகுதியில் உழவர் உற்பத்தியாளர் குழு மற்றும் பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாபட்டி விவசாயி பி. நாகையா அவர்களுடன் நடைபெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி. இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக. இரவு 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக. இரவு 9:30 கடித வழிவேற்பு பாடலா காற்றில் விரியும் கடித மலர்கள். இரவு 10:00 திரைசை பாடல்களா பட்டுச்சிறகு. இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 11:10 காலத்தால் அழியாத

காவிய கானங்களாக தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து மறுநாள் காலை 4:45 வரை சென்னை விவின் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் காலை 5:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருக்கீங்க பக்தி மாலை.

பக்தி மாலையில் ஒலிக்கும் முதற் பாடலா டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரல்ல தேவ தருவமே அப்படின்ற கானம் தான் ஒலிக்க இருக்கு. இணைந்திருங்கள் இசையோடு. இது ஆகாஷ்வாணி.

நேரம் காலை 5:06:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பக்தி பாடல்களாக பக்தி மாலை. பக்தி மாலை தொடரும் அடுத்த பாடலா பி. சுஷிலா மற்றும் வீரமணி குரலில் தான் ஒலிக்க இருக்கு.

நேரம் காலை 5:12:50. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி பாடல்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பக்தி மாலை. பக்தி மாலை தரும் அடுத்த பாடல் கேட்க இருக்கீங்க. எஸ்பி அப்துல் காதிர் அவங்களோட குரலில் தான்.

நிலவும் நேரம் காலை 5:18 18 இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்கும் அடுத்த கானம் எஸ் ஜானகி அவங்க குரலில் தான் கேட்க இருக்கீங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பக்தி மாலை, நேரம் காலை 5:22 நிமிடம் 20 நொடி.